நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 29 நாள் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 19 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடி.

அளவை உடையதாகும். அதிகாரம் செய்நன்றி அறிதல், குறள் எண் 105. இனி இன்று நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. தலைப்பு மெய்வருத்த கூலி தரும். வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஆட்டு எருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தெற்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனைத்திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை. திருப்புலிவனம் இ. உத்தரகுமரன் அவர்களின் நாகஸ்வரம். திருவொற்றியூர் ஏ. ராமலிங்கம் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே எனக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்திய செப்பேடுகள். பங்கேற்பவர் முனைவர் இ. ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பகல் 12:00 நாடகம் சரணாலயம். எழுத்தாக்கம் பி. மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் பி. சந்திரமோகன், ஆர். பாலாஜி, ஆர். சைலஜா, எல். அருந்ததி, டி. லட்சுமி, சீனிவாச முருகன் மற்றும் சி. ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. பாண்டிச்சேரி பி. சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். பூ. ஐ. எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவைக் கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர். அருள்மொழி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 தொடங்கும். மாலை 5:00 திரை இசை. மாலை 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறும் பிக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி. தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25
மத்திய அரசின்

நாளொரு குரல். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. பொருள்: கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று. உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற

12 கால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05 மற்றும் இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 9:00 கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Love you. Take care.
1: President Draupadi Murmu will attend a program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. After that, she will travel to Rairangpur in Odisha, where she will inaugurate several development projects. These include a medical camp organized by AIIMS Bhubaneswar, a mega rural piped water supply scheme for mining affected villages, the Matru Shakti Bhavan of the Brahma Kumaris, and a special circuit house. As part of the next phase of her visit, President Murmu and Prime Minister Narendra Modi will visit Pahadpur village in Odisha's Mayurbhanj district tomorrow. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has approved large-scale procurement of pulses and oil seeds at the minimum support price for four states. The ministry said that the procurement will be undertaken under the price support scheme in Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. Uttar Pradesh has emerged as the biggest beneficiary under the approvals for the summer 2026 season. In Gujarat, procurement of 18,250 metric tons of moong has been approved for the summer 2026 season. The minister also approved an enhancement in the moong procurement limit for Tamil Nadu under the Rabi marketing season 2025-26 from 885 metric tons to 990 metric tons. Mr. Chauhan approved procurement of 2,115 metric tons of moong during the summer 2026 season for Haryana. In FIFA World Cup, Czechia were held 1-1 by South Africa in Group A match at the Atlanta Stadium in United States last night. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
3: இனித்தானும் நல்லவை கேட்க மெய் வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
4: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்னும் உலக புதுபறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே. தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும்.

0: உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது. முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாது முடங்கள் குற்றமாகும். இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும். இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன. ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15.

இனி காற்றலையில் பக்திமணம் வீச வருவது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாநதி சோபனா குரலில்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஹாஜி எஸ் சையத் அலி அவர்கள் குரலில்.

இதுவரை தெய்வீக ராகம் கேட்டீர்கள். இனி சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தில் இன்று தங்க கைலாச வாகன காட்சி நடைபெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். ஆட்டு எருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்தே, ஏப்பா கருத்தமுத்தே, என்ன வயல வயல உத்து பார்த்துட்டு இருக்காப்ல, பயிரை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காப்ல கருத்தமுத்தே? இங்க திரும்பி பாருப்பா கருத்தமுத்தே.
1: யாரு? காத்தமுத்து கோடலாம் கேக்குதா?
0: ஆமாப்பா காத்தமுத்து தான். வா மேல ஏறி வா.
1: இப்பதான் மடையை மாத்தி தண்ணி காட்டினா. வந்துடுமா வந்துடுமா
0: கருத்தமுத்த. இப்படி வாப்பா. என்னப்பா ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்த, என்ன சுகமா இருக்கியா?
1: ஆமா கருத்தமுத்த, என் நெல் பயிரை பாரு, என்னென்ன உரமெல்லாம் போட்டு பாக்குறேன், ஒன்னும் கிளம்ப மாட்டதுப்பா.
0: ஏன்பா பயிரு உக்காந்த மாதிரி இருக்கு.
1: ஆமா.
0: நீ என்னென்னமோ போட்டு பாக்குற. ஏன்பா நீ ஆடு வளர்க்கறியா இல்லையா?
1: காத்தமுத்த உனக்கே தெரியும், பத்து ஆட்டுல ஆரம்பிச்சான், இன்னைக்கு 100 ஆடுக்கு வந்துருச்சுப்பா.
0: எப்பா அவ்வளவு ஆடு வளர்க்குற? இல்ல.
1: ஆமா.
0: அந்த ஆட்டு புழுக்க இருக்குல்ல.
1: ஆமா.
0: அதெல்லாம் என்ன பண்ற?
1: தேடி வரவங்க போறவங்களாம் அள்ளிட்டு போயிடுறாங்க, நான் என்னப்பா பண்றது? ஆட்டாம் புழுக்கு தானே.
0: எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, ஆட்டு எருவுல ஏகப்பட்ட சத்து இருக்குது.
1: என்னது? ஆட்டு எருவுல ஏகப்பட்ட சத்தா இருக்குதா?
0: எப்பா உண்மையிலேயே மாட்டு சாணத்தை விட 2 மடங்கு தழைச்சத்து சாம்பல் சத்து ஆட்டு எருவுல இருக்குதுப்பா.
1: என்ன காதமுத்த இப்படி எல்லாம் குண்ட தூக்கி போடுறா?
0: எப்ப உண்மையை சொல்றேன்பா, ஆட்டு எருன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணி, அதுவும் 100 ஆட்டுக்கு மேல

0: வச்சிருக்கிற 100 ஆட்டு சாணம் கிடைச்சதுன்னா 1 ஏக்கர் நிலத்தை 1 வருஷத்துக்கு நம்ம பயிர் பண்ணலாம்.
1: சரியா, மாட்டு சாணம் போல நல்லா மக்கணுமோ?
0: மாட்டு சாணத்தை நம்ம உடனே போட்டுற கூடாது. பச்சை சாணம் சூடு உள்ளது,
1: ஆமா,
0: பயிருக்கெல்லாம் ஆபத்தை உண்டு பண்ணிடும். மாட்டு சாணத்தை நம்ம ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அது நல்லா சூடு ஆறி ஓரளவு மக்கின பிறகுதான் நாம அதை எருவா பயன்படுத்த முடியும். ஆனா ஆட்டு எரு இருக்குல்ல, அது அப்படி இல்ல. அன்னைக்கு போட்ட எருவைய உடனே நம்ம பயன்படுத்தலாம்.
1: கதமுது கதமுதா, இப்படி உக்காருப்பா, வேப்ப மரத்து அடியில உக்காரு. எல்லை ஒரு குளம் அறுத்து வச்சிருந்தா, நீ 2 குடிக்கிற.
0: சரிப்பா சரிப்பா, எல்லைய நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அது சொல்லு.
1: கதமுது, எல்லைய குடிச்சிட்டு ஆட்டு எருவுல என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது, என்ன நன்மையெல்லாம் நமக்கு இருக்குது, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லு கதமுத.
0: சரிப்பா, நீ முதல்ல எல்லைய விட்டு.
1: சரி சரி சரி, இந்த கதமுத எல்லைய நல்லா சுவையா இருக்கு.
0: கொண்டப்பா கொண்டப்பா.
1: என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லம்பா.
0: மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அருமையான உணவுப்பா இந்த ஆட்டாம்புழுக்க நம்ம மண்ணில போட்டு ஈரப்படுத்தும் போது. சரியா, மண்ணுல ஈரப்பதத்தை சேமிக்கும் திறன் இதனால அதிகமாகுமா?
1: பரவாயில்லையா.
0: அதனால நீ 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வைக்கிற இல்லையா, அது இன்னும் 2-3 நாள் தள்ளி போடலாம், 1 வாரத்துக்கு ஒரு தடவை கூட வைக்கலாம்.
1: பரவாயில்ல,
0: அந்த அளவுக்கு ஈரம் காக்கும்பா. ஆட்டு எருவுல இவ்வளவு விஷயம் இருக்குது.
1: இன்னும் மேல சொல்ல.
0: எப்பா, ஆட்டு எருவை நீ பெறணும்னா உன் ஆடுக்கு நல்ல சத்துள்ள சாப்பாட முதல்ல கொடுக்கணும்.
1: அது என்ன சத்து உள்ள சாப்பாடு? அதுக்குன்னா நான் காசா செலவு பண்ணி இருக்க முடியும்.
0: கருத்தமுத்து, நீ வந்து காசு எல்லாம் ஒண்ணு செலவு பண்ண வேண்டாம்.
1: சரி,
0: இப்போ வயலை சுத்தி நீ என்ன பண்ணிருக்க, வேலி மசாலா போட்டிருக்க, சுபா புல்லு வளர்க்கற, அப்புறம் ஒரு பகுதியில தட்டப்பயிர் வளர்க்கற, குதிரை மசாலா வளர்க்கற, முயல் மசாலா வளர்க்கற, இதெல்லாம் தான்ப்பா ஆட்டுக்கு தீவனம். இதெல்லாம் அறுத்து போட்டினாவே போதும். இத சாப்பிட்டுட்டு ஆடு நல்ல கொழுகொழுன்னு இருக்கும்பா. நல்ல கடை ஆடா புடிச்சு நல்லா வித்தினா கூட அது 1000-10000 போகும்பா.
1: ஆமா,
0: எவ்வளவு லாபம் இருக்கு தெரியுமா? புரதச்சத்து நிறைந்த இந்த சத்து எல்லாம் குடுக்கணும் நீ, ரைட்டா? அப்புறம் எருவுல நல்ல தழைச்சத்து அதிகமா இதனால ஏற்பட்டுரும். நுண்ணூட்ட சத்து, தாது உப்பு இதெல்லாம் அதிகமா அதுல வந்துரும்பா. இப்ப ஆட்டு எருவுல நம்ம என்ன செய்யணும், ஒரு சோதனை பண்ணி பாத்தீங்கன்னா 60-70% அதுல தண்ணி இருக்கும், 2% தழைச்சத்து, 0.4% மணிச்சத்து, 1.7% சாம்பல் சத்து, இதெல்லாம் அதுல இருக்குதுப்பா. அப்புறம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நம்ம அந்த நுண்ணூட்ட சத்து எல்லாம் சொல்றோம் இல்லையா, போரானு, மெக்னீசியம், கோபால்ட்டு, தாமிரம், துத்தநாகம், மாலிப்டினம், இதெல்லாம் அதிக அளவுல அதுல இருக்கு. இப்ப உனக்கு புரிஞ்சு போச்சா ஆட்டு எருவுல என்னென்னலாம் இருக்குன்னு?
1: இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நீ சொல்றதாமா தெரியுது எனக்கா. ஏங்க அதுமுத்தா, ஆடுகளை மேய்ச்சலுக்கு போகும்போது அங்கங்க ஆட்டை முழுக்க போடுது, அதெல்லாம் நான் கூட்டினா இருக்க முடியும்.
0: கருத்தமுத்து, நீ அங்கெல்லாம் விட்டுரு.
1: சரி,
0: ஆனா நீ பட்டியல அடிச்சு வைக்கிற இல்லையா, அந்த இடத்துல நீ வந்து ஆள்கூல முறையில வந்து இந்த ஆட்டு எருவுலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேமிக்கலாம்ப்பா.
1: என்னது ஆள்கூல முறையா?
0: ஆமாப்பா.
1: அது என்னது?
0: பா, நிலக்கடலை தோல், தோல்னா நம்ம நிலக்கடையை உடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த சக்கர் இருக்குல்ல, அந்த தோல் அதை வந்து நமக்கு பொடிசாக்கிக்கணும். அப்புறம் வந்து வைக்கோல் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பொடிசு பொடிசா நறுக்கிக்கணும்பா.
1: கதமுதா, வைக்கோல வெட்டுறது தான் நான் மிஷின் வச்சிருக்கேன்னா?
0: அப்புறம் என்னப்பா, அந்த வைக்கோல துண்டு துண்டா வெட்டிக்கிற, அப்புறம் நான் சொன்ன நிலக்கடலை தோல், அப்புறம் இலை சருகு, அப்புறம் மரத்தூள், அப்புறம் தேங்காய் நார் கழிவு, நிறைய தென்னை மரமும் இருக்கு
1: வீட்டுல, நிறைய இருக்கு நீ சொல்றதெல்லாம்.
0: இதெல்லாம் சேர்த்து 6 அடி உயரத்துக்கு நம்ம ஒரு பெட் மாதிரி போட்டுப்பா. இதுல நம்ம ஆடுகள வந்து கட்டி வச்சோம் வச்சுங்க, இந்த ஆடுகளுடைய புழுக்கையெல்லாம் அதுல உழுது இல்லையா, இதெல்லாம் இந்த ஆழ்குளத்துல இருந்து நல்லா சேர்ந்துரும். அப்புறம் ஆட்டு சாணம், அப்புறம் இந்த சிறுநீர் வேற கழிக்கும் இல்லையா, எல்லாம் அதுலயே கலந்து ஒரு அருமையான ஒரு சத்துள்ள ஒரு உரம் நமக்கு கிடைச்சிருப்பா.
1: சூப்பர்பா.
0: இப்ப ஆட்டு எருவுல இருந்து எந்த சத்தும் வீணாகாம எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆள் கூலத்துல உள்ள ஈரத்தன்மையை பொறுத்து நம்ம 3-4 மாசத்துக்கு 1 முறை
1: கூடாது.
0: இந்த ஆள் கூட எரு எல்லாத்தையும் கலந்த எரு.

0: இருக்குல்ல,
1: ஆமாமா,
0: அத வந்து பயிர்களுக்கு நம்ம உரமா போடலாம்ப்பா. இப்ப இந்த ஆழ்கூல முறையில 10 ஆடுகள்ல இருந்து ஒரு ஆண்டுல 2.5 டன் தரமான எரு கிடைக்கும்பா. இது வந்து உனக்கு என்ன செலவா இருக்குது?
1: ஒண்ணுமே இல்ல,
0: ஒண்ணுமே இல்ல, அருமையான ஒரு சத்துள்ள எரு கிடைச்சிருது. ரைட்டா, ஆட்டு எருவுல 50 கிலோ யூரியாவுல இருக்கிறத போல தழைச்சத்து கிடைக்குது, 37 கிலோ சூப்பர் பாஸ்ல உள்ள மணிச்சத்து, 40 கிலோ பொட்டாசுல உள்ள சாம்பல் சத்து. இந்த பேரூட்ட சத்து மூணும் உனக்கு ஈஸியா கிடைச்சு போச்சு.
1: ஆமா,
0: அப்புறம் என்னப்பா, எருவை சாகுபடிக்கு நீ பயன்படுத்த வேண்டியதுதான். செலவு ரொம்ப கம்மி. நெல்லுக்கு மட்டும் இல்ல, தக்காளி, மிளகா, கத்திரி, மத்த பயிறு, எல்லா பயிருக்கும் இந்த ஆட்டு எருவுல நீ வந்து உரமா பயன்படுத்தி போட்டீன்னா அருமையான லாபம் அடையலாம்,
1: நல்ல மகசூல் கிடைக்கும்.
0: ஆமாப்பா, இந்த பயிர் உக்காந்துகிட்டே இருக்குன்னு இப்ப கவலைப்பட்டுலாம் கிடைக்காது. நீ இதெல்லாம் போட்டு பாரு, பயிர் பாரு, ஆள் உயரத்துக்கு நின்று நீ உள்ள நிக்கிறதே எனக்கு தெரியாம அளவுக்கு பயிர் வளர்ந்துரும்.
1: உண்மைதான் கதமுத, என்னுடைய பயிர் வளர்ச்சி கம்மியா இருந்தது. இப்ப நீ சொன்ன முறைகளை பயன்படுத்தினா அமோக விளைச்சல் வரும் பொழுது.
0: நிச்சயமாப்பா, நல்ல விளைச்சல் வரும். நீ இத தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி சரி
0: கர்த்தமுத்த, காலையில எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு.
1: சரி சரி,
0: இந்த விவசாய அதிகாரிய போய் நான் பாக்கணும். இந்த ஆட்டு எரு சம்பந்தமான செய்தி இருக்கு இல்லையா, இதுல இன்னும் கொஞ்சம் உனக்கு சொல்ல வேண்டி இருக்கு. அத நாளைக்கு வந்து நான் சொல்றேன்.
1: நாளைக்கு எங்க வந்து பாக்கணும்?
0: எப்பா, நீ இருக்கிற இடத்துக்கு நானே தேடி வரேன்ப்பா.
1: சரி சரி,
0: காலையில ஏன் சொன்னா உன் மோத்தல முடிக்கிறதா எனக்கு முக்கியமான வேலை.
1: ஆமா ஆமா ஆமா,
0: வந்துடுறேன்ப்பா.
1: சரி காத்த முத்த,
0: சரி நான் போயிட்டு விட்டுமா?

0: உழுவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இதில் ஆட்டு இரவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்து காத்தமுத்து கருத்து உரையாடல் கேட்டீர்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு அரசிடம் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.

0: இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட

0: நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம், குப்பை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட்ல பர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னேன்.
1: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30 தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டு செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கை

0: இந்தியாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
3: 1896 ஆண்டு நவம்பர் 12 அன்றைய பம்பாய் மாநிலத்தில் கேத்வாடி என்ற ஊரில் சலீம் அலி பிறந்தார். தனது பள்ளி பருவத்திலிருந்தே சலீம் அலி ஒரு வேட்டை பிரியராக திகழ்ந்தார். பறவைகள் மீது சலீம் அலியின் ஆர்வம் திரும்பியதற்கு அவரது இளமையில் நடைபெற்ற ஒரு சிறு நிகழ்ச்சியே காரணம். இளம் வயதில் அலி ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியை சுட அது இறந்து வீழ்ந்தது. இறந்து போன அக்குருவியின் கழுத்தில் திட்டாக மஞ்சள் நிற கரை படிந்திருப்பதை கண்டார் சலீம் அலி. இதற்கான காரணத்தை தன் சிற்றப்பாவிடம் கேட்க அவரோ அப்போது பம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகத்தின் கௌரவ செயலராக இருந்த W.S. மில்லட் என்பவரிடம் சலீம் அலியை அறிமுகப்படுத்தினார். மில்லட்டின் உதவியுடன் பறவைகளை எவ்வாறு அறிந்து கொள்வது, எப்படி பாதுகாப்பது போன்ற விவரங்களை சலீம் அலி தெரிந்து கொண்டார். அப்பொழுதிலிருந்து சலீம் அலிக்கு பறவைகள் மீது தீராத நாட்டம் பிறந்தது. பின்பு கல்லூரி படிப்பை மேற்கொண்ட போதிலும் பட்டம் ஏதும் பெறவில்லை. தன் தமையனுக்கு தொழிலில் உதவுவதற்காக இடையில் மியான்மர் சென்று விட்டார். மியான்மரில் தமையனுக்கு உதவுவதை விட பறவைகளை கவனிப்பதிலேயே பெரும் கவனம் செலுத்தினார். பின்னர் 1920 மீண்டும் சலீம் அலி பம்பாய்க்கு திரும்பினார். மியான்மரிலிருந்து திரும்பியவுடன் சலீம் அலிக்கு விலங்கியல் துறையில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இக்கல்வி பெற்றதன் காரணமாக பம்பாய் தேசிய வரலாற்றுக் கழக அருங்காட்சியகத்தில் அலிக்கு வழிகாட்டி வேலை கிடைத்தது. ஏற்கனவே பறவைகளின் வாழ்க்கை முறையில் நாட்டம் கொண்டிருந்த சலீம் அலிக்கு இவ்வேளை மேன்மேலும் பறவையியல் துறையில் ஆர்வத்தை ஊட்டியது. பறவையியலில் தன் அறிவை மேலும் வளர்த்து கொள்ள சலீம் அலி ஜெர்மனி சென்று முனைவர் இர்வின் ஸ்ட்ராஸ்மன் என்பவரிடம் பயிற்சி பெற்றார். சலீம் அலியின் 18வது வயதில் 1918 தெமீனாவை மணந்தார். சலீம் அலியின் வணிகம் காரணமாக இவர்கள் இருவரும் சிறிது காலம் மியான்மரில் வாழ்ந்தனர். திருமணமாகி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்ட சலீம் அலி வேலையின்றி வாடினார். ஆனால் அவரது மனைவி தெமீனா பணியில் இருந்தமையால் வறுமை துன்பம் பெருமளவுக்கு இவரை தாக்கவில்லை. வேலையின்றி இருந்த நாட்களில் சலீம் அலி தனது வீட்டு தோட்டத்திலிருந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு பறவைகளை நோட்டம் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கிருந்த தூக்கணாங்குருவியின் வாழ்க்கை முறையை கூர்ந்து கவனித்து அதை பற்றிய எல்லா விவரங்களையும் குறித்து கொண்டார். 1930 தான் திரட்டிய குறிப்புகளை கொண்டு தூக்கணாங்குருவியின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் ஆகியவை பற்றிய ஆய்வுக்கட்டளை ஒன்றினை வெளியிட்டார். இது முனைவர் பட்டத்திற்கான ஒரு ஆய்வேடு போல விளங்கியது. இக்கட்டுரை பறவையியலில் சலீம் அலிக்கு பெரும் புகழையும் பெயரையும் ஈட்டித்தந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி, வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால் மிகுந்த ஆர்வத்துடன் தீச்சுடர் போல கொழுந்துவிட்டு எரியும் விருப்பத்துடன் உழைக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோளுக்கு முடிவு கண்டவுடன் நமக்கு பெருமையும் புகழும் தானாக வந்து சேரும். சிந்தனை. கிளமண்ட் ஸ்டோன்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று மாலை 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறும் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 7:02. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணல். அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: இந்த ஏற்பாடு கொஞ்ச காலம் நடந்து வந்தது. ஆனால் எனக்கு இது திருப்திகரமாக இல்லை. நான் எப்பொழுதும் குழந்தைகளுடன் தாய்மொழியிலேயே பேசி பழகி வந்தேன். இதனால் அவர்களுக்கு கொஞ்சம் குஜராத்தி தெரிய வந்தது. குழந்தைகளை திரும்ப இந்தியாவிற்கு அனுப்பிவிடுவதற்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏனெனில் சிறு குழந்தைகளை பெற்றோரிடமிருந்து பிரிக்கவே கூடாது என்று அந்த நாளிலிருந்தே நான் கருதி வந்தேன். ஒழுங்கான ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் இயற்கையாகவே அடையும் கல்வி பயிற்சியை மாணவர்களின் விடுதிகளில் அவர்கள் அடைய முடியாது. ஆகையால் என் குழந்தைகளை என்னுடனேயே வைத்து கொண்டேன். என் சகோதரியின் மகனையும் என் மூத்த மகனையும் இந்தியாவில் மாணவர்கள் தங்கி படிக்கும் ஒரு பள்ளிக்கு கொஞ்ச காலம் அனுப்பினேன். ஆனால் சீக்கிரத்திலேயே அவர்களை திருப்பி அழைத்து கொண்டு விட வேண்டியதாயிற்று. பிறகு என் மூத்த மகன் வயதடைந்த வெகு காலத்திற்கு பிறகு என்னிடம் மனஸ்தாபம் கொண்டு இந்தியாவுக்கு போய்விட்டான். அங்கே அகமதாபாத்தில் ஓர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தான். ஆனால் என் மருமகனோ என்னால் கொடுக்க முடிந்த கல்வியோடு திருப்தி அடைந்து என்னுடனேயே இருந்துவிட்டான் என்று ஞாபகம். நல்ல வாலிப பருவத்தில் அவன் துரதிருஷ்டவசமாக சிறிது காலம் நோயிற்றிருந்து இறந்து போய்விட்டான். என் குமாரர்களில் மற்ற மூவரும் பொது பள்ளிக்கூடத்திற்கு போய் படித்ததே இல்லை. ஆனால் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களின் குழந்தைகளுக்கென்று நான் ஆரம்பித்து சிறிது காலம் நடத்தி கொண்டிருந்த வசதி குறைவான பள்ளிக்கூடங்களில் இவர்கள் சிறிது காலம் ஒழுங்காக படித்து வந்தனர். இந்த பரிசோதனைகள் எல்லாம் அரைக்குறையானவைகளே. நான் விரும்பிய அளவு குழந்தைகளுக்காக என் நேரத்தை செலவிட என்னால் முடியவில்லை. அவர்கள் விஷயத்தில் போதிய கவனம் செலுத்த என்னால் முடியாது போனதும் தவிர்க்க முடியாத வேறு காரணங்களும் அவர்களுக்கு நான் அளிக்க விரும்பிய இலக்கிய கல்வியை அளிக்க முடியாதபடி செய்துவிட்டன. இவ்விஷயத்தில் என் மீது என் குமாரர்கள் குறை கூறியிருக்கின்றனர். எம்ஏ அல்லது பிஏ படித்தவரையோ அல்லது மெட்ரிகுலேஷனாவது படித்தவர்களையோ அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூட படிப்பு இல்லாததன் கஷ்டத்தை அவர்கள் உணருவதாக தோன்றுகிறது. அது எப்படியானாலும் என் அபிப்பிராயம் வேறு. எப்படியாவது அவர்களை பொது பள்ளிக்கூடத்தில் பிடிவாதமாக படிக்க வைத்திருந்தேனாயின் அனுபவம் என்ற பள்ளிக்கூடத்தில் மாத்திரம் கிடைக்கக்கூடியதான பெற்றோருடன் இருப்பதால் அடைவதான கல்வி அவர்களுக்கு இல்லாது போயிருக்கும். அவர்களை பற்றி நான் இன்று கொஞ்சமும் கவலையில்லாமல் இருக்கிறேன். இப்படி இருக்க முடியாமலும் போயிருக்கும். என்னை விட்டு பிரிந்து இங்கிலாந்திலோ தென்னாப்பிரிக்காவிலோ அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இயற்கையல்லாத கல்வி இன்று வாழ்க்கையில் அவர்கள் காட்டி வரும் எளிமையையும் சேவா உணர்ச்சியையும் அவர்களுக்கு போதித்தே இராது. மேலும் அவர்களுடைய செயற்கை வாழ்க்கை முறை எனது பொது வேலைக்கு பெரிய இடையூறாகவும் இருந்திருக்கும். ஆகையால் என் திருப்திக்கு ஏற்ற வகையிலோ அவர்கள் திருப்தி அடையும் வகையிலோ அவர்களுக்கு இலக்கிய கல்வியை அளிக்க என்னால் முடியாது போயிற்று. என்றாலும் என்னுடைய சக்திக்கு எட்டிய மட்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய என் கடமையை நான் செய்யாமல் இருந்துவிடவில்லை என்று என்னுடைய கடந்த ஆண்டுகளை திரும்ப எண்ணி பார்க்கும்போது நான் நிச்சயமாக கருதுகிறேன். பொது பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அனுப்பாது போனோமே என்று நான் வருந்தவே இல்லை. இன்று என் மூத்த மகனிடம் விரும்பத்தகாத குணங்களை நான் காண்கிறேன். கட்டுத்திட்டமும் ஒழுங்குமற்ற என் இளவயதின் எதிரொலியே அது என்று நான் எப்பொழுதும் உணர்கிறேன்.

0: என் வாழ்நாளின் அப்பகுதி அரைகுறையான அறிவும் சுகபோகப் பற்றும் நிரம்பியிருந்த காலம் என்று கருதுகிறேன். அந்த காலமும் என் மூத்த மகனுக்கு நன்றாக புத்தி தெரிந்த காலமும் ஒன்றாக இருந்தன. அது நான் அனுபவம் இன்மையிலும் இன்ப நுகர்ச்சியிலும் திளைத்த காலம் என்று கருத இயற்கையாகவே அவன் மறுத்துவிட்டான். இதற்கு நேர்மாறாக அதுவே என்னுடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த காலம் என்றும், பின்னால் எனக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் அறிவு தெளிவு என்று தவறாக கூறப்படும் மதிமயக்கத்தினால் ஏற்பட்டவை என்றும் அவன் கருதிவிட்டான். அவன் அப்படியே எண்ணியிருக்கட்டும். என் வாழ்க்கையின் ஆரம்பகாலம் நான் புத்தி தெளிவு பெற்றிருந்த காலம் என்றும், பெரிய மாறுதல்கள் ஏற்பட்ட பிந்திய காலமே மாயையும் அகந்தையும் நிறைந்த காலம் என்றும் அவன் ஏன் எண்ணக்கூடாது? அடிக்கடி நண்பர்கள் என்னை கீழ்வரும் பல கேள்விகளை கேட்டு மடக்க பார்த்திருக்கின்றனர். உங்கள் குழந்தைகளுக்கு கலாசாலை படிப்பு அளித்திருந்தால் அதனால் என்ன தீமை விளைந்திருக்கும்? இவ்விதம் அவர்களுடைய சிறகுகளை துண்டித்து விடுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? படித்து பட்டம் பெற்று தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை துறைகளை அவர்கள் மேற்கொள்ளுவதற்கு நீங்கள் ஏன் குறுக்கே நின்றிருக்க வேண்டும்? இந்த விதமான கேள்விகளில் அதிக முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எத்தனையோ மாணவர்களுடன் நான் பழகியிருக்கிறேன். கல்வியை குறித்து எனக்குள்ள கொள்கைகளை நானாகவோ மற்றவர்களின் மூலமோ வேறு குழந்தைகளிடமும் அனுசரித்து அதன் பலனையும் கவனித்திருக்கிறேன். என் புத்திரர்களின் வயதினரான மற்றும் பல இளைஞர்களை எனக்கு தெரியும். மனிதனுக்கு மனிதன் ஒப்பிட்டு பார்த்தால் என் புதல்வர்களை விட அவர்கள் எந்த விதத்திலும் மேலானவர்கள் என்றோ, அவர்களிடமிருந்து என் புதல்வர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எதுவும் இருப்பதாகவோ நான் எண்ணவில்லை. ஆனால் என்னுடைய சோதனைகளின் முடிவான பலன் காலத்தின் கருப்பையில் இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் இங்கே விவாதிப்பதற்கு முக்கியமான நோக்கம் ஒன்று உண்டு. நாகரிக வளர்ச்சியின் வரலாற்றை ஆராயும் ஒருவர் கட்டுப்பாட்டோடு கூடிய வீட்டு படிப்பிற்கும் பள்ளிக்கூட படிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தையும் பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் மாறுதல்களுக்கு ஏற்ற வகையில் குழந்தைகளிடையே ஏற்படும் மாறுதல்களையும் ஓரளவு அறிந்து கொள்ளக்கூடும் அல்லவா? இந்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சத்தியத்தை நாடும் ஒருவர் சத்தியத்தை கொண்டு தாம் செய்யும் சோதனைகளில் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கிறது என்பதையும், சுதந்திரத்தை நாடுபவரிடமிருந்து அக்கண்டிப்பான சுதந்திர தேவி என்ன என்ன தியாகங்களை எதிர்பார்க்கிறாள் என்பதையும் காட்டுவதே அக்காரணமாகும். எனக்கு சுயமரியாதை உணர்ச்சி இல்லாதிருந்திருக்குமானால் மற்றவர்களுக்கு கிட்டாத கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைப்பதை கொண்டு நான் திருப்தி அடைந்து விடுபவனாக இருந்திருந்தால் அவர்களுக்கு நல்ல இலக்கிய கல்வியை அளித்திருப்பேன். ஆனால் சுதந்திரத்திலும் சுயமரியாதையிலும் அவர்கள் பெற்றிருக்கும் அனுபவ படிப்பு அப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்காது. சுதந்திரம் அல்லது படிப்பு ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டி வரும்போது படிப்பை விட சுதந்திரமே 1000 மடங்கு மேலானது என்று யார்தான் கூற மாட்டார்கள்?
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய

0: தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது.

0: வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். நாம இன்னைக்கு எந்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஆம்புடேட்டட் பார்ட்ஸ், அதை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பொறுத்து. ஆம்புடேட்டட் பார்ட்ஸ் அப்படின்னா உறுப்புகள் ஏதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, இல்ல ஒரு பல் கம்ப்ளீட்டா விழுந்துருச்சு அப்படின்னாலோ, அதை திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியும்னா அது எவ்வளவு நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அதை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆம்புடேஷன் ரொம்ப அதிகமா எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல தான் நடக்குது. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அவங்க மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணும்போது சரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாம இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆக்சிடென்டல் அவங்க கைகளை வைக்கும்போது கை விரல்கள் கட் ஆகுது, மணிக்கட்டுல இருந்து கட் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம பார்க்க முடியுது. அது ஒண்ணு. சில சமயம் குழந்தைகள் வந்து நம்ம டோர் ஹிஞ்சஸ்ல வச்சு கூட கட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஆம்புடேஷன் நடந்துருச்சு, ஒரு விரல் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கையில ஒரு பகுதியோ கட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா அப்படின்னா அந்த ஆம்புடேட்டட் பார்ட்னு சொல்லுவோம். இதை ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு சரியான சர்ஜரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை திருப்பியும் ஒட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப டிரான்ஸ்பர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ ஒரு இடத்துல ஒரு பகுதி இப்போ விரல் கட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்டிவ் பிளீடிங் இருக்கும். முதல்ல அந்த பிளீடிங்கை தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்ஸ் பிளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு டைட் கம்ப்ரஷன், ஒரு 5 நிமிஷம் கம்ப்ரஸ் பண்ணாலே பிளீடிங் மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன பேண்டேஜ் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பிளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஒரு உறுப்பு கட் ஆயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கட்டான உறுப்பு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சலைன்லயோ இல்ல வாட்டர்லயோ அதை கிளீன் பண்ணிட்டு நார்மலா அதை ஒரு துணி இல்லைனா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குன்னா அதை வந்து தண்ணியிலயோ இல்ல சலையிலயோ நினைச்சிட்டு இந்த கட்டான பகுதி இருக்கு இல்லையா அதை சுத்தி இதை ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணிட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள வைக்கணும். பிளாஸ்டிக் கவரை டைட்டா சீல் பண்ணணும். இந்த சீல் பண்ண பிளாஸ்டிக் கவரை தான் நம்ம ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ள வச்சு டிரான்ஸ்பர் பண்ணும். ஸோ இப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது வந்து அந்த சக்சஸ் ஆஃப் சர்ஜரி வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இதுதான் சரியான வழி இந்த ஆம்புடேட்டட் பார்ட்டை எப்படி ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா அவசர சிகிச்சை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல அவரை பார்த்துட்டு அவரோட வைட்டல்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணிட்டு அவருக்கு வலிக்கான மருந்து கொடுக்கப்படும். அந்த பிளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் என்னென்னமோ அதை பண்ணுவோம். தேவைப்பட்ட எக்ஸ்ரே பண்ணப்படும். அது தாண்டி இல்லை வேற ஏதாவது காயம் இருக்கானு அதை கண்டறியப்பட்டு அதுக்கான சிகிச்சைகளும் கொடுக்கப்படும். இமீடியட்டா இந்த ஆம்புடேட் பார்ட்டை நீங்க ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க, 6 மணி நேரத்துக்குள்ள உங்களால் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரீஇம்ப்ளான்டேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும். அவங்க அதோட வயபிலிட்டி செக் பண்ணிட்டு இவரை சர்ஜரி எடுத்துட்டு போவாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு அவர் ஐசியூல அட்மிட் பண்ணி ஸ்லோவா ரெக்கவர் ஆனப்பறம் டிஸ்சார்ஜ் பண்ண போறாரு. இது எல்லாமே பாசிபிள் எப்படின்னா, நீங்க ஏர்லியா அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், அந்த அறுபடப்பட்ட அந்த ஆம்புடேட்டட் பார்ட்டை சரியா ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சதுன்னா பெட்டர். இதே மாதிரி ஒரு பல் அடிபட்டு விழுந்துருச்சு, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பல்லே விழுந்துருச்சு, அதே தான் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, அதுவும் பண்ணலாம். தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம விழுகிறோம், தரையில விழுந்து நம்ம தாடையில அடிபட்டு ஒரு பல் விழுந்துருச்சு, கம்ப்ளீட்டா வெளில வந்துருச்சு பெரியவங்களுக்கு அப்படின்னா, இப்ப என்ன பண்ணணும்? இந்த பல்ல வச்சு திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். எவ்வளவு சீக்கிரமா 2 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு முடிஞ்சுன்னா பண்ண முடியும். அப்ப இந்த பல்ல எப்படி கொண்டு போறது, இது எப்படி ப்ரிசர்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளீன் வாட்டர்ல அதை போட்டு ரொம்ப கசக்கோ ரின்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. கிளீன் வாட்டர் இருந்ததுன்னா ஜஸ்ட் போர் பண்ணி அந்த சாயில் இருந்து அதை ரிமூவ் பண்ணதுனால அந்த கிளீன் வாட்டரால மட்டும் ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணா போதும். இல்ல பால் இருக்கு அப்படின்னா பால்ல மட்டும் அதை ரின்ஸ் பண்ணா போதும். இதுக்கப்புறம் இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதே மாதிரி பேக்ல ஐஸ் பேக்ல போட்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு அப்படின்னா எடுத்துட்டு அதை பாலை ஃபில் பண்ணி அதுக்குள்ள இதை போட்டுட்டு மில்க்ல வச்சுட்டு இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்ல மில்க்கும் இல்ல, நான் எங்க வெளியில இருக்கேன், எதுவுமே ஆப்ஷன் இல்ல அப்படின்னா, இவர் அடிப்பட்டவரே கான்சியஸா இருக்காரு அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா, அதே பல்ல அவரோட வாய்க்குள்ளேயே வச்சுக்கலாம். பற்களுக்கும் இந்த சீக்ஸ் கண்ணங்களுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ்

0: இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே அந்த சலைவான்னு சொல்ல எச்சில் இருந்தாலே போதுமானது, இதை சர்வே பண்ணும் அந்த டிஷ்யூ. ஸோ அதுக்குள்ளேயே வச்சு டேரக்டா நீங்க போய் டென்டிஸ்ட பார்த்தா அவரு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அதை ரீம்பிளான் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா ஒரு சின்ன கண்டெய்னர்ல சலைவாவை ஸ்பிட் பண்ணிட்டு அதுல கூட இதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ பல்ல அடிபட்டுருச்சு உடஞ்சிச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நிறைய நேரம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், பல்லையும் கூட திருப்பி நம்ம ரீஅட்டாச் பண்ண முடியும். ப்ரொவைடட் நீங்க சரியா அதை கேர் பண்ணி கரெக்டான டிரான்ஸ்போர்ட் மீடியம்ல கரெக்டான டைம்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி டென்டிஸ்ட பாத்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பல்லோ இல்ல ஒரு அறுபடப்பட்ட பார்ட்டோ நடந்த இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த பிளீடிங் கண்ட்ரோல் பண்ணணும், டைமை நோட் பண்ணிக்கணும், இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த சரியான டிரான்ஸ்போர்ட் மீடியம்ல சரியான விதத்துல கொண்டு போனீங்கன்னா அதை மறுபடியும் இணைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும், இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார், அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் அந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்னா, அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம், விவரம் தெரிஞ்சவங்களை கேட்கலாம்னு. ஒரு பெரியவர் வந்தார், அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா சாகிற சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா, பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும், மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க, தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க, ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியாக எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களாக பார்த்து கடனை கொடுக்கணும், அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த 3வது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னார், அது எப்படி வேலி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது? நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு தேவையில்லையே. அதனால் நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில் நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சுதான், ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவங்கெல்லாம் கிட்டத்தில் வந்து அவர் சொல்கிற புத்திமதியை கேட்டுட்டு போகிறாங்க. கடைசியாக அவரோட மனைவி கிட்டத்தில் வந்தாங்களாம், எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்காக கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம் அவர்.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று காலை 8:45 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனைத்திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் நேருடன் நாம் செல்ல இருப்பது நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் செல்ல இருப்பது இயற்கை அன்னையின் செல்ல குழந்தையாக திகழும் வரலாற்று பக்கங்களில் சில பக்கங்களை தனக்கே சொந்தமாக வைத்திருக்கும், தன்னை சுற்றி நான்கு புறமும் தண்ணீரால் சூழப்பட்டு நான் தீவு அல்ல தீவு நாடு என்று பெருமையோடு உள்ள இந்திய பெருங்கடலில் இந்திய துணைக்கண்டத்தின் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள ஒரு நாடு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதேதாங்க, தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஆழமான அழகான தீவுதான், தீவு நாடுதான் இலங்கை. இது இந்தியாவிலிருந்து பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா ஆகியவற்றால் பிரிக்கப்பட்டுள்ளது. இன்று இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி சிலவற்றை தெரிந்து கொள்வோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.

நேயர்கள் கவனத்திற்கு. இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறும் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்று மாலை 5:10. ஒலிக்க இருக்கும் பாடல் துணிவு என்ற படத்திற்காக அனிருத், வைசாக், கிப்ரான் ஆகியோர் குரலில்

வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆப்ரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டைபன்ட்ரி ட்ரெய்னி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 ITI. வயது தகுதி 18 வயது முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணமாக ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29 தேதி.

கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமா 15, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி ஐடிஐ, டிப்ளமா, டிகிரி ஆகியவை. வயது தகுதி 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். இணையதள முகவரி npcil.nic.in. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலா நிகழ்ச்சியில் இலங்கையில் உள்ள சில சுற்றுலா தலங்கள் பற்றி முதலாவதாக நாம் பார்க்க போகும் இடம் அருகம்குடா. இது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவிலில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை பிரதேசம். இந்த கடற்கரையை ஆசியாவின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கூறுவார்கள்.

அதிக வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும். அருகம்குடாவில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபடுவதற்கு தேவையான சூழ்நிலை காணப்படுவதால் அதிக சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாகவும் உள்ளது. அருகம்குடா மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் அலைச்சறுக்கு விளையாடுவதற்கு 10 இடங்கள் உள்ளன. ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான மாதங்கள் இங்கு அலைச்சறுக்கு விளையாட்டுக்கு ஏற்றதாக உள்ளது. அருகம்குடாவில் ஆண்டுதோறும் பன்னாட்டு அளவிலான அலைச்சறுக்கு போட்டிகள் நடக்கிறது. அலைச்சறுக்கிற்கு தேவையான படகுகளை வாடகைக்கு கொடுப்பது இங்குள்ள உள்ளூர் மக்களின் ஒரு தொழிலாகவே உள்ளது. நேர்களே, சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம் ஒரு புதிய இடத்துடன். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனவத்திற்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவினைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான சான்றிதழுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுதுபொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3வது குறுக்குத்தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413-2200-115, அலைபேசி எண்கள் 8870-7632-622, 9629-342-446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலாவில் ஒழிக்க வரும் பாடல் பிரின்ஸ் படத்திற்காக அனிதுத் ரவிச்சந்தர், ரம்யா பெஹ்ரா, சஹிதி ஜெகந்த் ஆகியோர் குரலில்

ஒலித்த பாடல் கட்டா குஸ்தி என்ற படத்திற்காக பெண்ணிதியால் பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நகர் உலா நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் இடம் ஹிக்கடுவை. ஹிக்கடுவை என்றும் அழைப்பர். இலங்கையின் தென் மாகாணத்தில் காலியில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்ததுதான் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா கடலோர நகரமே ஹிக்கடுவை. இங்கு கண்ணாடி படகுகள் மூலம் ஆழமற்ற கடலில் உள்ள பவளப்பாறைகளை எளிதாக கண்டுகளிக்கலாம். அது மட்டுமில்லைங்க, ஸ்கூபா டைவிங் மற்றும் அலைச்சறுக்கு செய்வதற்கு சிறந்த இடமாக விளங்குகிறது. மேலும் கடல் ஆமை சரணாலயம், சுனாமி அருங்காட்சியகம் மற்றும் அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த பகுதியாகும். குறிப்பாக இங்கு சூரிய அஸ்தமனம் மிகவும் அழகாக திகழும். அதை காண இரு கண்கள் போதவே போதாதுங்க. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு புதிய இடத்துடன் மீண்டும் தொடர்வோம். ஒலிக்க வரும் பாடல் பீஸ்ட் என்ற படத்திற்காக விஜய் பாடியது.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-86458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி மூலம் அணுகலாம். agnchn1@gmail.com. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நகர் உலா. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள லுணுகம் விகார தேசிய வனம் யால மற்றும் உடவளவை தேசிய பூங்காக்களுக்கு இடையில் உள்ள யானைகளின் முக்கிய வழித்தடமாகும். 1995 உருவாக்கப்பட்ட இந்த வனப்பகுதி 23,498 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் இதன் பிரதான நீர்பிடிப்பு பகுதியாக லுணுகம் விகார நீர்த்தேக்கம் விளங்குகிறது. இங்கு காட்டு யானைகள், சிறுத்தைகள், சோம்பல் கரடிகள், நீர் எருமைகள், முதலைகள் மற்றும் பல வகையான மான்களையும் காணலாம். இளைஞர்களே, இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பற்றி சிலவற்றை பார்த்தோம். மற்றொரு நாள் இதே நகர் உலா நிகழ்ச்சியில் இலங்கையின் வேறு சில இடங்களை பற்றி பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல்

0: இதுவரை நகர்வுலா கேட்டீர்கள்.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலக சிக்கிள் செல் அனிமியா தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். பின்னர் ஒடிசா செல்லும் அவர் ராய் ரங்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாமை தொடக்கி வைக்கிறார். மேலும் அம்மாநிலத்தில் சுரங்க தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம், பிரம்மகுமாரிகளுக்கான மாத்ரு சக்தி பவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை குடியரசுத் தலைவர் இன்று திறந்து வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வரில் நாளை நடைபெற உள்ள அரசு நிகழ்ச்சியில் பிஎம் கிசான் என்னும் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணையான சுமார் 907 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நாளை வழங்குகிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மேகாலயா செல்கிறார். ரீபோய் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலையை அவர் இன்று திறந்து வைக்கிறார். மகாராஷ்டிராவின் விதர்பா முதல் தமிழகம் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி நேஷன்ஸ் கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி தனது 3வது தொடர்ச்சியான வெற்றியை பதிவு செய்து ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. நேர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது சர்வதேச பாலியல் வன்முறை ஒழிப்பு நாள் பற்றி தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் June 19 அன்று இன்டர்நேஷ்னல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட், அதாவது சர்வதேச பாலியல் வன்முறை ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்வோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நேர்கள் கவனத்திற்கு. இன்று மாலை 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறும் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம் நிகழ்ச்சியில் சர்வதேச பாலியல் வன்முறை ஒழிப்பு நாள் பற்றி தாங்க. போர் மற்றும் மோதல்களின் போது நடக்கும் பாலியல் வன்முறைகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி பெற்றுத் தருவதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை இத்தினத்தை அறிவித்தது. போர் மற்றும் மோதல்களின் போது ஆயுத போராட்ட உத்தியாக பயன்படுத்தப்படும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை 2008 ஜூன் 19 அன்று போரில் பாலியல் வன்முறையை தடுப்பது குறித்து தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் அர்ஜென்டினா அரசின் முன்முயற்சியால் 2015 ஐநா பொதுச்சபை இத்தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தொடர்வோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. இன்று பகல் 12 நாடகம் சரணாலயம், எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லட்சுமி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தல், பாலியல் அடிமைத்தனம் மற்றும் கட்டாய திருமணம் போன்ற கொடிய குற்றங்கள் போர்க்காலத்தில் போர் தந்திரமாக பயன்படுத்தப்படுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சமூக களங்கம் மற்றும் சுகாதார நெருக்கடிகள் மிகப்பெரிய சவால்களாக உள்ளன. குற்றவாளிகளை தண்டிப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு

தேவையான மருத்துவம் மற்றும் உளவியல் ஆதரவை வழங்குவது மற்றும் எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பது இத்தினத்தின் முக்கிய இலக்குகளாக செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை நேயர்கள் கேட்டது தகவல் தளம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் டியூட் என்ற படத்திற்காக சாய் அபியங்கர், தீப்தி சுரேஷ், பூமி ஆகியோர் இணைந்து பாடியது.

இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. இன்று பகல் 12:30 பன்னிசை மாலை பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். வளரளம் பருவத்தில் இருக்கக்கூடிய

குழந்தைகளுக்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர். அருள்மொழி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து தகவல் தளம் தொடரும்.

0: Prime Minister Modi to disburse incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana in New Delhi today. Government approved large-scale procurement of pulses and oil seeds at minimum support price for Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. President Draupadi Murmu to attend program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. US lifts naval blockade of Iranian ports as part of agreement between the two countries. And in hockey, India beat Uruguay 3-2, registering their third consecutive win to storm into semi-finals of FIH Women's Cup in New Zealand. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8:30. தொடர்வது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் நம் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள், அத்தகைய பொருட்களில் உள்ள நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது மணிலா பற்றி. சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGEL புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவினைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டுகால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான சான்றிதழுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 வயது வரை மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 வரை ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0413-2200-115. அலைபேசி எண்கள் 8870073622 மற்றும் 9629-3444. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஒலிக்க வரும் பாடல் இமைக்கானொடிகள் என்ற படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, சுதர்சன் அசோக், ஸ்ரீநிஷா ஆகியோர் குரலில்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நேர்களே, நம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களில் மணிலா அதாவது நிலக்கடலையும் ஒன்று. இந்தியா ஒவ்வொரு வருடமும் சுமார் 7 முதல் 7.5 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கடலையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இது வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகளின்படி கிடைத்த ஏற்றுமதி அளவு. இதன் மதிப்பு சுமார் 794 மில்லியன் அமெரிக்க டாலர். நிலக்கடலையானது மூலக்கடலையாகவும் பதப்படுத்தப்பட்ட வடிவிலான அதாவது வறுத்த கடலை, உப்பு கலந்த கடலை

நிலக்கடலை எண்ணெய் மற்றும் நிலக்கடலை வெண்ணெய் போன்றவாறு பதப்படுத்தப்பட்டும் உருமாற்றி அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியா தனது நிலக்கடலையை உலகளாவிய சந்தைகளுக்கு அனுப்புகிறது. குறிப்பாக இந்தோனேசியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது. மேலும் பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். AGNCHN1@gmail.com.

இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. மாலை 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறும் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியாவில் குஜராத் மாநிலம் முதலிடத்திலும், அதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் நிலக்கடலையை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. இனி பார்க்கலாம் நிலக்கடலில் இருந்து நமக்கு கிடைக்கும் நன்மைகள். நிலக்கடலை புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சிறந்த மூலமாகும். இறைச்சி மற்றும் முட்டைகளில் இருப்பதை விட அதிக புரதச்சத்து நிறைந்துள்ளது. இது தசை வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது. இதில் உள்ள மோனோஸ் அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றன. இதில் உள்ள நியாசின் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. நிலக்கடலையில் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. மேலும் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புகளின் வலிமைக்கு உதவுகின்றன. நிலக்கடலையில் உள்ள ரெஸ்வெராட்ரோல் மற்றும் பாலிபினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்க உதவுகின்றன. ஆரோக்கியமான பலன்களை தரும் நிலக்கடலினை அவித்தோ அல்லது வறுத்தோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டால் மிகவும் நன்மையே. இதுவரை நேர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தகவல் தளம். மற்றொரு புதிய தகவலுடன் மற்றொரு நாள் இதே தகவல் தளத்தில். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்
1: போலாமா?
2: சீரியஸ்லி?
1: சீரியஸ்லி? யா
2: ஓகே.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு.
3: சரிங்க சார்.
2: முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலேருந்து உருவானது அப்படின்றது தான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போய் உலகத்தில் வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது June 21 யோகா தினமாக வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணியிருக்கு. அதில் பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த யோகா பற்றின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள்.
3: ஸோ யோகா என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. இது எக்ஸசைஸ் எடுத்துக்கினா உடல் மட்டும் இருக்குது, மனசுக்கு மட்டும் இருக்குது, உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சமநிலையில் கொண்டு வர்றது உதவியாக இருக்குது. நம்ம தினமும் பயிற்சி செய்யும் பொழுது பேசுவதனாலேயோ பார்க்கறதுனாலேயோ வராது, பயிற்சி மூலமாக தான் இது கிடைக்கும்.
2: இப்போ உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறுறதுக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலியமாகவே நிரூபிச்சிருக்காங்க.
3: ஆமாம்.
2: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்தில் வந்து யோகா உதவி செய்யுது?
3: யோகா நம்ம தினமும் பழகும்பொழுது பயிற்சி செய்யும்பொழுது உடலில் வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும்போது அதை நம்ம பிளட் ப்ரெஷராக எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதில் அவ்வளோ அதிகரிக்கிறது இல்லை. காலில் இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீராக செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோகா பயிற்சியில் கிடைக்கும். ஒரு யோகா பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவர் இருப்பார். எப்பயும் ஒரு படப்படப்பாக இருக்க மாட்டார் அவர், அது என்ன நடந்தாலும் சரி. இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியாக இருக்கு.
2: சாதாரணமாக மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போகிறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஜாகிங் போகிறேன், நல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், கை காலெல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், ஓடாடுறேன், நெட்டி முறிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் ஒன்று தானே, அப்போ எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேறு மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டில்.
3: இது ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோக பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியே பண்ணுறோம்னு வச்சுங்களேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடாக. இப்போ வரும்பொழுது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே யோகத்தில். அதாவது தியானம் பண்ணுறோம், நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளே தான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்குது நம்ம உடலில், குறிப்பாக மூளை, இதயம்,
2: கணையம்,
3: ஹார்மோன்ஸு, இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது உருவத்தில்,

0: அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பாக இயல்பாக வேலை செய்யுது. அந்த பேலன்ஸாக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரித்தாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை. அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில் கொண்டு போகிறது யோகம். அதனால தான் நம்மளால் வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பாக செய்ய முடியும். மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும். எப்போ எழுத வேணுமானாலும் நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வரும்.
1: இப்போ யோகா செய்யும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால் மூளை வந்து நல்ல முறையில் வேலை செய்ய முடியும்.
0: கண்டிப்பாக
1: மூளையை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து அந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்தில் முக்கியமான ஒரு விஷயம்.
0: அதுதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீராக போகும். அப்போ எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கும். வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார். அதுக்கு ஒரு பயிற்சி தேவை நமக்கு.
1: இப்போ இந்த

0: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீராக போகும். அப்போ எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கும், வேலையை சிறப்பாக செய்ய முடியும், அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை நமக்கு.
1: இப்போ இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதில் வந்து பத்மாசனம், பிராணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையாக நிற்கிறது. இது வந்து நம்ம யோகம் செய்கிறவங்க நிறைய பேர் செய்யறத உடன் பார்ப்போம், அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்தில்,
0: அதாவது இது வந்து அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க, அக்குப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அது ஒரு கலை, அது ஒரு சிகிச்சை முறை, அது யோகத்தில் இதிலே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒன்று, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
1: இந்த வலது கை கட்ட விரல் இடது கை கட்ட விரலோட சேரணும்,
0: நடுவிரல், மோதிர விரல், அந்த கடைசியா இருக்காது, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமாக நம்ம தொடமலை வச்சுக்கலாம், இல்லை டேபிள் இருந்தால் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இதை தினமும் நம்ம சீரியஸாக
1: நம்ம
0: உண்மையிலே வந்து நம்மளுடைய அறிவாற்றல் வளரணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். படிப்பில் மாணவர்கள் எல்லோருமே, வேலையில் இருக்கிறவங்க கூட, அலுவலகத்தில் இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினா தான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். ஸோ அறிவாற்றலை ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த ஒரு முத்திரா போதும், ஆகினை முத்திரன்னு சொல்கிறது, சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் இரண்டு வேலையாக இருந்தால் சிறப்பு, இல்லை ஒரு வேலையாக நம்ம செய்து வரணும். இது குறிப்பாக வந்து இரவில் செஞ்சால் ரொம்ப நல்லது, இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
1: சரிங்க சார். இந்த அறிவுசார் ஆரோக்கியத்தில் வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் நடக்குது.
0: கண்டிப்பாக
1: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்கிறோம், ஒரு அட்ரினலின் சொல்கிறோம், டோபாமைன்னு சொல்கிறோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்கிறோம், எல்லாம் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சீராக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்போ இந்த யோக பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்ணுறோம் நம்ம, ஆனால் ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்கான்றது கேள்விக்குறி. ஆனால் யோகத்தில் இயற்கையாகவே அதை நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம், நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூடயே போகும்போது காற்று எல்லா இடத்துலையும் பரவும், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பாக சந்தோஷமாக செயல்படும். இன்னொன்று, நம்ம கவனத்தை வந்து செலுத்துகிறோம், அதாவது மனம் எங்கே போகுதோ அங்கே வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்கே போகும், இயற்கையாகவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க, அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா டெய்லி யோகா கிளாஸ் போங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள்லாம் தவிக்கிறோம் சார், நாங்கள் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: சார், யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோக அனுசாசனம்னு சொல்லுவாங்க. யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ், அதை நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு முறை இருக்குது, அந்த ஒரு ஃபார்முலா போட்டால் தான் அது வேலை செய்யும். அந்த மாதிரி இது ஒரு முறையாக செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதை நம்ம அந்த 8 படிகள் இருக்குது, நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி, இந்த 8 படிகளும் முறையாக செய்யணும். நம்ம
1: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
0: முறையான ஒரு ஆசிரியர் வேணும்.
1: ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க,
0: அது அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட செய்யறது தான் எப்பயுமே நல்லது, அது இந்த 8 படிகள் முறைப்படி போகணும்.
1: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க, தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இந்த யோக பயிற்சி செஞ்சால் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: யோக பயிற்சி நீங்கள் செய்யும்போது இயற்கையாக நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா பயிற்சியின் பொழுது ஆக்சிஜன் நல்லா போகும் சார், உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்போ இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வந்துடும் சார். ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் தியானம் பண்ணாலே இயற்கையாக தூக்கம் வந்துடும். இல்லை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணால் கூட அந்த நேரத்தில் டக்குன்னு தூக்கம் வந்துடும். ஏற்கனவே நீங்கள் பண்ணிடுறீங்க உடற்பயிற்சி ஏதாவது, இல்லை யோகா பயிற்சி இல்லை உடற்பயிற்சி உடன் பண்ணால் கூட இயற்கையாக தூக்கம் வந்துடும் சார். நம்ம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்.
1: இன்னொன்று சார், இந்த நினைவாற்றலை தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்தில் உதவுது? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார்,

0: மாணவர்கள் கல்லூரியில் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றலை வந்து தக்க வைக்கிறது தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்.
1: குறிப்பாக நம்ம யோக பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிலாம் பண்ணும்பொழுது இயற்கையாகவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும். நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்போ அவங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தால் படிப்பில் சிறப்பாக செய்யலாம். அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோகா பயிற்சி பண்ணுறவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தனா வகுப்பில் இவன் அமைதியாக இருந்து கவனிப்பான் வகுப்பை. யோகா பயிற்சி பண்ணாதவன், அந்த பிரின்சிபல் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான். அவனை குத்துவான், அந்த பேனை ஆடிக்கிட்டே இருக்கும், காலம் ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி பார்ப்பான், அப்படி பார்ப்பான், கழுத்து முதல்ல நேராக நிற்காது, உடம்பே முதல்ல நேராக இருக்காது சார். யோகா பயிற்சி பண்ணுறவங்க பாருங்கள், உடம்பு 90 டிகிரியில் இருக்கும். யாருக்கு உடம்பு 90 டிகிரியில் பழகிறாங்களோ, உட்காங்கும்போதோ நிற்கும் பொழுதோ, அவங்களால எதையுமே சிறப்பாக செய்ய முடியும் சார். நம்மளுடைய அறிவாற்றல், ஆரோக்கியம், சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமாக வேலை செய்யும் சார். நம்ம எப்போ யோகா பயிற்சி ஆரம்பித்தாலும் அவங்க நல்ல முறையில் கவனத்தை செலுத்த முடியும் சார். அதில் சந்தேகமே இல்லை.
0: இன்னொன்று சார், ஒரு நிமிஷத்தில் ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12, 10 கொண்டு வந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அது எந்த விதத்தில் உதவு சார்?
1: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அதை நம்ம வந்து மூச்சு பயிற்சியின் மூலமாக அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்கள் எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில் வரும் சார். உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் உட்கார்ந்த இடத்துலே. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் தான் அவர் இவ்வளோ நாள் வந்து வாழ வச்சுது.
0: அதாவது உண்மையிலே எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக தெரியாது. அவர் மூச்சு பயிற்சி பற்றி அவருடைய பாடலெலாம் இருக்குது. அது மூலியமாக நிச்சயமாக வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம், நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
1: டாக்டர் கே பிரிஷான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க, அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில் இருக்கிறதுலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்கிறாங்க, நான் யோகா பயிற்சி பண்றேன், தியான பயிற்சி பண்றேன். அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார். யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டருக்கே பிரீஷா ஒரு உதாரணமா நம்ம
0: சிம்மா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சரிங்க சார். இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு, இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
1: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங்,
0: ஆரோக்கியமான
1: முதுமை. இதுக்கு நிச்சயமா யோகா பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேயர்கள் கவனத்திற்கு. இன்று மாலை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். ஞான விநாயகனே என்ற சுவாமி சரவண பவானந்தா பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கம்பீர நாட்டை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள்வாய் அங்கையர் கன்னியே, தர்மவதி ராகம் கண்டச்சாப்பு தாளம், எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல்.

நேரம் இப்பொழுது 9:27 45 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி நிறைவாக வதனே வாருலேரு என்கிற தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, ஆதி தாளம்

0: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நல்லெண்ணம் மற்றும் நட்புறவு அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் பலன்களை

0: தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தான் எதிர்பார்க்க முடியாது என்று இந்தியா கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைகள் போன்ற சர்வதேச அரங்குகளில் பாகிஸ்தான் இது சம்பந்தமாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி செயலர் அனுபமா சிங் நிராகரித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை அனுமதி அளித்துள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதை அவர் தெரிவித்தார். 2026-27 கல்வியாண்டில் 11 வகுப்பில் சேர்வதற்காக ஏற்கனவே நடைபெற்ற கலந்தாய்வில் இடம் கிடைக்காத மாணவர்கள் வரும் 22 தேதி புதுச்சேரி NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா முதல் தமிழகம் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெக்சிகோவில் வெதுலஹரா மைதானத்தில் இன்று நடைபெற்ற போட்டியில் மெக்சிகோ அணி தென்கொரியா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் முதல் அணியாக உருவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 10:02. நேயர்கள் இனி கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டிருக்கும் முதல் நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள். விரும்பி கேட்ட பாடல் ஈரமான ரோஜாவே என்ற படத்திற்காக.

அடுத்து விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு என்சிவிடி சான்றிதழுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇ ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்கள் விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்தவர்களுக்கு என்சிவிடி சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் 0

4 3 2 2 0 0 1 5 அலைபேசி எண்கள் 8 8 7 0 0 7 3 6 2 2 மற்றும் 9 6 2 9 3 4 2 4 4 6. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்க்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜபாளையம் பிரபுவீரா. பாடல் நான் அடிமை இல்லை என்ற படத்திற்காக. இதோ உங்கள் பாடல்.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம். உங்கள் பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பீமா என்ற படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள்.

நேரம் 10:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் செங்கல்பட்டு ரமணி வில்வம். கேட்டிருக்கும் பாடல் மைதிலி என்னை காதலி என்ற படத்திற்காக. இதோ உங்கள் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்த பாடலாக ரிஷி என்ற படத்திற்காக பாடல் விரும்பி கேட்டிருக்க நேயர் திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளை பட்டி சரவணன் அழகுமணி.

கேட்டலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அர்த்தங்கள் ஆயிரம் என்ற படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியம் அவர்கள்.

நல்லதும் வேறு கெட்டதும் வேறு தெரியாதோ கண்ணம்மா தூத்துக்குடி சந்தையில் தொட்டு குரு.

0: கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பார்த்தால் பசிதீரும் என்ற படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி.
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வாழ்வே மாயம் என்ற படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள்.

என்றை கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் பங்கு பெற்ற அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நன்னிலம் நாராயணன், இனியா, ஆதிரா, நிலானி, சாய்வெண்பா, சுகன்யா ராமநாதன், அஸ்வினி கல்யாண், கனகவல்லி நாராயணன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், வேட்டவளம் குமார், தொடுகனாள்ளி கோவில் கொட்டாய், கனகராஜ், கூடுவாஞ்சேரி மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், சென்னை அந்தோணிராஜ், நடு ஆனைமங்கலம் கவிஞர் கீதாமதி, முத்தியால்பேட்டை கலியபெருமாள், கீதாலட்சுமி சரவணன் ஆகியோர் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒலிக்க செய்கிறோம். ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய கேட்டலை இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒலிக்கும் பாடல் புது புது அர்த்தங்கள் என்ற படத்திற்காக

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக இன்று லடாக் செல்கிறார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு லே நகரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இளைஞர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளும் யோகா தின நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வரில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிஎம் கிசான் என்னும் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணையான சுமார் 907 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நாளை வழங்குகிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மேகாலயா செல்கிறார். ரீபோய் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலையை அவர் இன்று திறந்து வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 கால ஆட்சியில் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, பிரதமரின் முத்ரா திட்டம் மற்றும் தேசிய தொழில் சேவை இணையதளம் போன்ற திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் பெருமளவில் அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை குறைஞ்சபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை நல அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இந்த கொள்முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை

0: கால்பந்து தொடரில் மெக்சிகோவில் வேதுலஹரா மைதானத்தில் இன்று நடைபெற்ற போட்டியில் மெக்சிகோ அணி தென்கொரியா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் முதல் அணியாக உருவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்து செப்பேடுகள் வழங்குபவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, வழக்கமாக நம்ம இலக்கிய பாடல்கள் இல்லை என்றால் இலக்கிய நூல்கள் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்ததாகவே நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருப்போம், அல்லது ஒரு எழுத்தாளரோ அவர்களுடைய படைப்புகளோ சார்ந்து இருக்கும். ஆனால் இன்று கொஞ்சம் சிறப்பாக அமையவிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலக்கியத்திற்கு தொல்லியல் அகழாய்வுகள் சான்றாக இருக்குது. அதில் செப்பேடுகள் அப்படின்னு கூறப்படுகிற குறிப்பேடுகள் நம்மளுக்கு வந்து காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சமீபத்தில் பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடுகளை பெற்றிருக்கார். அதை நம் நாட்டிற்கு சிறிது காலத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் இன்றைய நிகழ்ச்சி அந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி தான். அதை பற்றி நம்முடன் விவாதிக்க, நம்முடன் நிறைய தகவல்களை அளிக்க சென்னை தரமணியில் உள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள முனைவர் இ ஜீவா அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒலிப்பதிவு கூடத்திற்கு வந்துள்ளார். அவருடன் தான் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: இது நம்மளுடைய இரண்டாவது சந்திப்பு.
3: மிக்க மகிழ்ச்சி. இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
2: தொல்லியல் அகழாய்வுகள் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்கு. அதில் நாம் கடந்த முறை பேசும்போது அது என்ன என்று விரிவாக பார்த்து விட்டோம். அதற்குள் இப்போது செல்ல வேண்டாம். அந்த தொல்லியல் அகழாய்வுகளுக்கு உள்ள வருகின்ற செப்பேடுகள் அப்படின்னா என்ன?
3: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்ம இலக்கியம் தொடர்பான தொல்லியல் சான்றுகள் குறித்து நிறைய தகவல்களை பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியலில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அப்படின்னு சொன்னால் நம்ம செப்பேடுகளை தவிர்த்து விட்டு இன்றைய வரலாற்றை நம்மால் எழுத முடியாது. அந்த வகையில் செப்பேடுகள் என்பவை வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிக ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கல்வெட்டுக்களை விட செப்பேடுகளில் ஒரு அரச மரபினரை பற்றிய செய்திகள் மிக கூடுதலாக இடம்பெற்றிருக்கும். ஆகையால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அல்லது ஒரு அரச வம்சத்தினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அதற்கு செப்பேடுகள் மிக அவசியமான ஒரு சான்று என்று குறிப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய சோழர்கள், நம்முடைய தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்வோம் சோழர்களுடைய ஆட்சி காலத்தை, அப்படிப்பட்ட அந்த சோழ மரபினரை பற்றிய வரலாற்று தரவுகளை நமக்கு மிக தெளிவாக காட்டுவதில் செப்பேடுகளின் பங்கு மிக மிக முக்கியமானது. சோழர்களுடைய செப்பேடுகளை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு தகவல்கள் உள்ளன.
2: இப்போ செப்பேடுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். செப்பேடுகள் அப்படின்றது எந்த உலோகத்தில் செய்யப்பட்டது?

0: செப்பேடுகள் அப்படின்றது என்ன உலோகத்தில் செய்யப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தாமிரத்தில் செய்யக்கூடிய வழக்கம் அதிகமாக உண்டு. அதனால தான் நம்ம அந்த செப்பில் அதை வந்து செய்யப்படுறதால செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். செப்பேடுகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடைகள் கொடுத்துருப்பாங்க தானங்களை பதிவு செய்யறதுக்கு. நம்ம இன்றைக்கி வந்து டீடு இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு ஆவணங்களை பதிவு செய்யறதுக்கு பதிவு அலுவலகத்தில் அந்த ஆவணங்களை பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அந்த ஆவணங்கள் இருந்தால் தான் அது நம்முடையது. ஏதோனும் ஒரு குறிப்புகளை வந்து நம்ம பதிவு செய்வதற்காக ஆவணங்களை பயன்படுத்துகிற மாதிரி அன்றைய காலகட்டத்தில் காலத்தால் அழியாமல் அந்த ஆவணங்களை வந்து நிலைத்து வைத்திருப்பதற்காக பின்பற்றிய ஒரு முறை தான் இந்த மாதிரியான செப்பு தகடுகளில் பொறித்து வைக்கக்கூடிய முறை. சுவடிகளில் ஓலையில் எழுதி கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல் அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்பது என்பது சாத்தியமில்லாதது. ஆகையால் காலத்தால் அழியாமல் அந்த ஆணையையோ அல்லது அந்த கொடையோ நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா அதற்கு செப்பேடுகள் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடியவையாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாமிரத்தால் ஆன ஏடுகள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஒருபடி மேலே போனீங்கன்னா சில ஏடுகள் நமக்கு பொன்னால் ஆன ஏடுகள் கூட கிடைக்குது. பொன்னிலும் கூட ஏடுகளை வந்து செய்து எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. என்ன காரணம்னா காலத்தால் அழியாமல் இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பின்பற்றப்பட்டிருக்கு.
1: செப்பேடுகள் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சேல் டீடு அப்படின்ற அந்த ஒரு வகையமேலே வச்சுக்கலாமா இல்ல வேற வகையா கூட அதுக்கு பயன்கள் உண்டா? ஏன் இந்த கேள்வி நான் குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னா செப்பேடுகள் கொடுக்குற இடத்துல ஒரு கல்வெட்டு கொடுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு கல்லில் பொறித்து கொடுக்கலாமே, ஏன் செப்பேடுகளுக்கு சென்றார்கள் அந்த ஒரு விஷயம் என்னன்னு
0: சொல்ல முக்கியமான ஒரு தகவல். இது கல்லிலேயே வெட்டி வச்சுக்கலாமே, கல்லில் வெட்டி வச்சாலே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்கோம், செப்பேட்டை விட கூட ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க குறிப்பிடுவது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசன் ஏதாவது ஒரு கொடை கொடுக்கும்போதோ இல்ல ஏதாவது இரு தரப்பிற்கு இடையில நம்ம சோழர்களை பத்தி பேசுறோம்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சோழர்களுடைய காலத்துல இந்த வலங்கை இடங்கை பிரிவினருக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதை பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்கள் நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம், இல்ல இந்த நாட்கள்ல நீங்க இந்த உபயங்களை செய்து கொள்ளலாம், இந்த நாட்கள்ல நீங்க இந்த விழாக்கள்ல நீங்க தலைமை ஏற்கலாம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து அரசன் வாய் வழியா சொல்லிட்டு போயிடுவாரு, அதை வந்து ஓலையில கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படின்னு இறுதியா வந்து குறிப்பிட்டுருவாங்க. அப்ப நீங்க கேட்கிற மாதிரி கல்லுல மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டா போதுமே அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட இப்ப செப்பேட்ல வெட்டி வைக்கிற ஒரு நோக்கம் என்னன்னா அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து சாட்சிக்காக நம்ம கொண்டு போய் காமிக்க முடியாது. மீண்டும் அந்த பிரச்சனை வருகின்ற போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது மீண்டும் அதை நம்ம வந்து ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல காண்பிக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அப்ப அது செப்பு பட்டயங்களா இருக்கும்போது அந்த பட்டயங்களை நாம் எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆவணத்தை நம்ம சமர்ப்பிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும்.
1: அருமையா சொன்னீங்க. செப்பேடுனா என்ன, செப்பேடு அப்படின்றது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றது சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய தமிழகத்தின் மிக பழமையான செப்பேடு அப்படின்னா எதை சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப சமீபத்துல நம்ம நிறைய செப்பேடுகள் குறித்த செய்திகள்லாம் பார்த்திருப்போம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தால் தொன்மை வாய்ந்த செப்பேடு அப்படின்னா எந்த செப்பேடு அப்படின்னு ஒரு வினா கேட்டா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய ஒரு வினாதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப காலத்தால் பழமை வாய்ந்த செப்பேடு அப்படின்னு சொன்னா பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த பல்லன் கோயில் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச செப்பேடு தான் காலத்தால் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு செப்பேடு. ஏனென்று சொன்னால் அதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு முந்தைய ஒரு காலகட்டம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் பல்லவர்கள் என்றால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலம் தொட்டு தெரியும். ஆனால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பாட்டனார் அவருடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு செப்பேடு அந்த பல்லன் கோயில் செப்பேடு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் தொன்மையான செப்பேடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: அருமையா சொன்னீங்க பழமையான செப்பேடு, அந்த செப்பேடு என்னன்றதையும் சொன்னீங்க. இதுல சோழர் கால முக்கிய செப்பேடுகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பல்லவர்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டியர்களை நிச்சயமா நம்ம பேசணும். ஏன்னா பாண்டியர்களுடைய காலத்திலும் நமக்கு ஏராளமான பழமை வாய்ந்த செப்பேடுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்குது, பாண்டியர்களுடைய செப்பேடு. அதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடு. அதற்கு அடுத்ததாக நம் சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏராளமான செப்பேடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலும் குறிப்பாக சோழர்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் அந்த செப்பேடுகளுடைய பங்களிப்பு அளப்பரியது என்று தான் நாம் குறிப்பிட வேண்டும். சோழர்களுடைய செப்பேடுகளை பொறுத்த மட்டில் நம்ம கொஞ்சம் காலத்தால் முந்தையதாக கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயாலய சோழனுடைய காலம் தொட்டு ஆதித்ய சோழன் பராந்தக சோழன் இவர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் ஏராளமாக நமக்கு கிடைக்குது. குறிப்பாக நான் சில செப்பேடுகளுடைய பெயரை இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். நமக்கு வந்து அன்பில் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு, நம்ம சமீபத்தில் இப்போ ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு, திரு இந்தலூர் செப்பேடு, இப்படி நம்ம ஏராளமாக சோழர்களுடைய செப்பேடு அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அத்தனை செப்பேடுகள் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுனு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த செப்பேடுகளுக்கு பேர் எதன் அடிப்படையில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த செப்பேடு எந்த இடத்துல கிடைக்குதோ எந்த ஊர்ல கிடைக்குதோ அதன் அடிப்படையில் அந்த செப்பேடுக்கு பேர் வச்சிருவாங்க. அந்த வகையில் நமக்கு ஒரு சோழர் கால செப்பேடுக்கு அது எங்க கிடைச்சதுன்னு தெரியாத காரணத்தால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசியம் காப்பர் பிளேட்னே பேர் வச்சிருக்கோம். பிகாஸ் அது எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்றத நம்ம பதிவு செய்யாம விட்டதால சென்னை மியூசியம் செப்பேடுனு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த மாதிரி சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ஏராளமான செப்பேடுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியோடைய தலைப்புக்குள்ளே வந்துடுவோம். தலைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆணிமங்கலம் செப்பேடு. இன்று அனைவராலும் அது பேசக்கூடியதாக இருக்கிறது. நிறைய ஆர்வலர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணிமங்கலம் செப்பேடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: உண்மையிலேயே தலைப்புக்குள்ளே அப்படின்றத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இன்றைக்கி தமிழ் ஆர்வலர்களும் தமிழனுடைய தொன்மை மீதும் தமிழனுடைய வரலாற்றின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆணைமங்கலம்

0: செப்பேடு அப்படின்றத பத்தி. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இதை பத்தின செய்திகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக இந்த செப்பேடு நம்மிடத்தில் இல்லை, நம்ம இந்தியாலேயே இல்லை. இந்த செப்பேடு ஆனைமங்கலம் அப்படின்ற இடத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செப்பேடு எங்க இருந்துச்சுன்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த செப்பேடனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்பேடை யார் வழங்கினா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பௌத்த பள்ளிக்காக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் சார்ந்த கோயில்களை நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய சைவ வைணவம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் ஏராளமா இருக்கிறது நமக்கு தெரியும். அரசர்களும் அதுக்கு நிறைய கொடைகள் கொடுத்தாங்க, நிறைய கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல ஒரு படி மேலே சென்று நம்முடைய நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் அமைந்திருந்தது. அந்த பௌத்த விகாரத்திற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு கொடையை சமயப்புறையோடு வழங்கியிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றுதான் நம்முடைய இந்த ஆனைமங்கலம் செப்பேடு.
1: இந்த செப்பேட்டை வழங்கியவர் யார்?
0: இப்ப ஆனைமங்கலம் செப்பேடு யார் வழங்கினது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. முதல்ல இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடாரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இந்தோனேஷியா பகுதியை நம்ம குறிப்பிடலாம். இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஸ்ரீ விஜய பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா வந்து ஸ்ரீமார விஜயத்துங்கவர்மன் அப்படின்ற ஒரு ஸ்ரீ விஜய பேரரசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில ஒரு பெரிய புத்த விகாரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழனிடத்துல வந்து ஒரு அனுமதியை கூறுறாரு. அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பி இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக பகுதினே சொல்லலாம். நிறைய அயல்நாட்டவர்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருக்கும் மாதிரியான ஒரு துறைமுக பகுதி அப்படின்னு குறிப்பிடலாம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய புத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஒரு அனுமதியை கேட்கிறாங்க. அப்ப முதலாம் ராஜராஜன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 21வது ஆட்சி ஆண்டுல, சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1005, முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 985 இருந்து 1014 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும். அதுல அவருடைய 21வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 1005. இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்ப பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல உற்று நோக்கினீங்கன்னா, நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படல. ஒருவேளை பணி நடந்துட்டு இருக்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனா ஒரு பெரிய சைவ சமயம் சார்ந்த ஒரு அரசன், முதலாம் ராஜராஜன் மிகப்பெரிய சைவத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மன்னன். நம்ம எல்லாருக்கும் ஆணித்தனமா நம்ம சொல்லலாம், நிறைய சைவம் சார்ந்த கோயில்களை கட்டியிருக்காரு. இப்ப இவர்கிட்ட கேட்கும் போது என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் கேட்கும்போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய தந்தை நினைவா வந்து சூளாமணிவர்மனோட நினைவா நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரத்தை கட்ட போறோம் அப்படின்னு அனுமதி கேட்கும்போது, நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை, கிட்டத்தட்ட ஒரு 26 ஊர்களை உள்ளடக்கிய ஆனைமங்கலம் என்ற ஒரு பெரிய ஊரையே என்ன பண்றாருன்னா கொடையாக வழங்குறாரு. அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வருவாய் அத்தனையும், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அத்தனையும் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக கொடுக்கும்படி ஒரு பெரிய ஆணையை வந்து நிறைவேற்றுறாரு. இதுதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடுடைய ஒரு மைய கருத்து, மைய செய்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் உண்டு. மங்களம் அப்படின்னு சொல்லும் போது அது பிராமணர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. இப்ப சதுர்வேதி மங்கலம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படி இருக்கும்போது ஒரு ஆணை மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ, அது அந்த காலத்துல வந்து சமய ஒற்றுமை இருந்ததை தானே காட்டுறது அப்படின்னு எனக்கு தோணுது. அது சரிதானா?
0: நிச்சயமாக நம்ம முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல வந்து எந்த விதமான சமய பூசல்களும் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த ஆனைமங்கலம் செப்பிடும் கூட. இன்னொரு சான்று நான் சொல்லி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய தமக்கை குந்தவை நாச்சியார் மீது மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவர், மிகுந்த மரியாதையும் கொண்டவர். அதே போன்று குந்தவை அவர்களும் அவருடைய சகோதரர் அருள்மொழிவர்மன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊரையை நிர்மாணிக்கிறாங்க. ராஜராஜ சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஊர் வந்து தாதாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுது. ராஜராஜ சோழபுரம் எப்படி தாதாபுரமா மாறுச்சுன்றது தெரியல. அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தம்பியனுடைய ஆட்சி காலம் எந்த விதமான சமய பூசல்களும் இல்லாம ஒரு சமய பொறையோடு இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அம்மா 3 கோயில்களை கட்டுறாங்க அந்த ஊர்ல. ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம்னு ஒரு கோயிலும், குந்தவை ஜினாலயம் அப்படின்ற ஒரு கோயிலையும், குந்தவை விண்ணகர் ஆழ்வார் அப்படின்ற ஒரு

0: வைணவம் சார்ந்த ஒரு கோயிலையும், அதாவது சைவம் வைணவம் சமணம் சார்ந்த மூன்று கோயில்களுக்கும் ஒரே மாதிரி சமமா கோயில்களை கட்டி ஒரே மாதிரியான நிபந்தனைகளை கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, என் தம்பியுடைய ஆட்சி காலம் எந்த சமய பூசல்களும் இல்லாம இருந்துச்சு அப்படின்றத பறைசாற்றும் விதமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடும் வந்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
1: ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பெயர் இருக்கும்போது, இது லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு தான் வந்து அறியப்படுது, லீடன் செப்பேடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு பெயர் வர என்ன காரணம், ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட்ஸ் என்றது எப்படி, அதுவும் அந்த ஒரு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் குறிப்பிட மறந்துட்டேன். இந்த செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனைமங்கலம் செப்பேடு. நானும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரை வந்து பள்ளிச்சந்தமாக, அதாவது நம்ம கோயில்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயரில் குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சமண கோயில்களுக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ தானம் வழங்கும்போது அதை என்ன பெயரில் அழைப்பாங்க அப்படின்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய தமிழ்நாட்டில் ஊர்களில் பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரையே பார்க்கலாம். பள்ளிச்சந்தல் அப்படின்ற பெயரில் இருந்தாலே அது ஏதோ ஒரு சமண பள்ளிக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையை வழங்கியவர் எனவோ முதலாம் ராஜராஜ சோழர் தான். அதிலும் குறிப்பாக வந்து குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய 21வது ஆட்சி ஆண்டில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரண்மனையுடைய அந்த தெற்கு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும்போது தன்னுடைய 96வது நாளில் இந்த கொடையை கொடுத்தேன் அப்படின்றது ரொம்ப அழகாக செப்பேரில் பதிவு செஞ்சுருப்பாங்க. கொடையை கொடுத்தது எனவோ முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இந்த கொடைக்கு உரிய செப்பு பட்டயத்தை வழங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த தானத்தை வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு, கொடுத்ததோடு அந்த ஓலையில் மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுறாருன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் தான் என்ன பண்ணுறாருனா, இதை வந்து அந்த ஓலையில் இருந்த செய்திகளை செப்பேட்டில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு தகட்டில் பொறித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பட்டயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக அவர் அதை குறிப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடுகளை வந்து பொருத்தி அதில் ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பார். அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது. என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜத் ராஜன்ய மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இதி ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு வளையத்தை பொருத்தி அதில் அரச முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த அரச முத்திரையில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய புலி இருக்கும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் பாண்டியர்கள், அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னம் இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வெண்குடை இருக்கும். அப்போ இந்த மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திர சோழனுடைய காலத்திலிருந்து உண்டு. அப்போ அவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்போ இதில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராஜேந்திர சோழன் என்னென்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தை, அதாவது சோழ அரசர்களுடைய இந்த மணி முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோடைய வரிசையில் ஒரு ரத்தினம் போன்று திகழக்கூடியது தான் இந்த ராஜேந்திரவர்மனுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியாக பதிவு செய்கிறாரு. அப்போ அப்பா தானம் கொடுத்துருந்தாலும் கூட இந்த செப்பேட்டாக இதை மாற்றி கொடுத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலாம் ராஜேந்திர சோழரையே தான் சாரும்.
1: இந்த செப்பேடு நெதர்லாண்ட்ஸ் என்றது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த செப்பேடு நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது, நம்முடைய பெரிய புத்த விகாரம் நாகப்பட்டினத்தில் இருக்கு. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலத்தை கொடையாக கொடுக்குறாரு. அதற்கான பட்டயம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். சோழர்களுடைய காலத்தில் இதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி இந்த பகுதியை, இந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய பகுதியை வந்து டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அப்போ டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோரன்சியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு மத போதகர், அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பகுதியில் ஊழியம் செய்வதற்காக வராரு. அப்படி இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் இந்த பழமையான இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை இதனுடைய பழமை கருதி என்ன பண்ணுறாருனா அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறார். அப்படி போகும்போது கொஞ்சம் காலம் இந்த பட்டயம் யார்கிட்ட இருக்குன்னா நெதர்லாந்தில் இவருடைய குடும்பத்தார் வசம் இருக்குது. அப்போ இவர்கிட்டருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் வந்து இந்த ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு குடும்பத்தாரோடு மன உறவு கொள்கிறார்கள். அப்போ இவர்கிட்ட இருந்த அந்த பட்டயம் அந்த ஹெமேக்கருடைய குடும்ப வசம் செல்கிறது. அப்போ இப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஹெச்ஏ ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு பேராசிரியர் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து 1862 நம்ம நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அந்த லெய்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வசம் ஒப்படைக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா

0: எல்லாரும் பாக்குற மாதிரி அருங்காட்சியகத்துல மியூசியத்துல காட்சிப்படுத்தி எல்லாம் வைக்கல. இவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான புராதன சின்னங்களுடைய பட்டியல இதை வச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாப்பு கருதி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு முயற்சி பண்ணி போனாலும் அவ்வளவு எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் யாரும் எளிமையா பார்க்கும்படியாக அந்த செப்பேடு பார்வைக்கு வைக்கப்படவில்லை. நம்ம ஏதாவது இது குறித்த ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம் ஆய்வாளர்கள் அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப கடுமையான விதிகளுக்கு பிறகுதான் அதை பார்க்கவே அனுமதிச்சாங்க. ஸோ இப்படிதான் ஆணைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடுகளாக மாறுச்சு, லெய்டன் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் சேர்ந்துச்சு.
1: ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மன உறவு மூலம் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தராங்க. இது எல்லாம் சரிதான். இதனோட முக்கியத்துவம் வந்து இதை படித்து பார்த்தால் தான் தெரிய போகுது. என்ன எதற்காக யாருக்கு கொடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு பார்க்கணும். எப்போ இதை படிச்சு பார்த்தாங்க, இதன் முக்கியத்துவத்தை எப்போ அறிஞ்சுக்கிட்டாங்க, யார் பண்ணாங்க?
0: இது முக்கியமான விஷயம். நீங்க கேட்ட மாதிரி இந்த செப்பேடுகள் இங்கிருந்து என்னன்னே தெரியாம 1700 காலகட்டங்கள்ல, அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதிகளை ஆட்சி செய்த காலகட்டங்கள்ல இங்கிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றது. நெதர்லாந்து நாட்டுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட அப்படின்னு கைமாறி இறுதியாக இது என்ன பண்றதுன்னு தெரியாம இதனுடைய இது ஒரு பழமையான காப்பர் பிளேட்டா இருக்கு அப்படின்றதால அதை நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த லெய்டன் பல்கலைக்கழகம் வசம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றது வந்து நமக்கு எப்ப கண்டறிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டரா தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடுகள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆணைமங்கலம் செப்பேடு அதே மாதிரி நம்ம திருவாலங்காடு செப்பேடியும் சொல்லலாம். ஏன்னா இந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், சோழர்களை பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகளை இந்த செப்பேடுகள் வழங்குது. இது படித்தறியப்பட்டதுக்கு பின்னாடி தான் கே நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று நூல் நமக்கு தெரியும். சோழர்களுடைய வரலாறு சார்ந்த செய்திகள் வந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுல இந்த செப்பேடுகளுடைய பங்கு அளப்பரியது. இது ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இங்கிருந்து யாரும் நெதர்லாந்து போய் படிக்க முயற்சி செய்யல, அங்கிருந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு. அங்கிருந்து நெதர்லாந்துல இருந்து அந்த செப்பேடினுடைய செய்திகள் வந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அதை வச்சு இங்க படிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபி செக்ஷன்ல வந்து ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தார், அவருடைய காலங்கள்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நடீச சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைந்து ஒரு காலகட்டங்கள்ல படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா முழுமையா இந்த செப்பேடு வந்து பதிவு செய்யப்பட்டு வெளியுலகிற்கு முழுமையாக வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் கே வி சுப்பிரமணிய ஐயருடைய நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக 1933 ஆணைமங்கலம் செப்பேடுகளில் உள்ள செய்திகளை முழுமையாக பதிவு செய்து எபிகிராபியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கல்வெட்டு பிரிவுல ஒவ்வொரு ஆண்டும் கல்வெட்டுகளை பதிவு செய்து வால்யூம்ஸா வெளியிடுவாங்க. அதுல வந்து ஆணைமங்கலம் செப்பேட்டுடைய செய்திகளை முழுமையா பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர்.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து முனைவர் இ ஜீவா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனைமங்கலம் செப்பேடு எப்போது யாரால் படித்து அறியப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனைமங்கலம் செப்பேடு குறிப்பிடுகின்ற இந்த சூடாமணி விகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த செப்பேடு இங்கிருந்து எப்படி நெதர்லாந்துக்கு சென்றது, ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி லெய்டன் செப்பேடாக பெயர் மாற்றம் பெற்றது, இதை பற்றிலாம் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த சூடாமணி விகாரம் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பௌத்தம் தொடர்பான சான்றுகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பல்லவர்களுடைய காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகையெல்லாம் பார்த்திங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து நம்ம நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம். நமக்கு வந்து காஞ்சிபுரத்தையே வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த காஞ்சி, சமண காஞ்சி, அதே மாதிரி வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி என்றெல்லாம் வந்து நமக்கு பிரித்தறியப்பட்ட சான்றுகள் நமக்கு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பௌத்த மத துறவிகள் காஞ்சியில் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் நம்மிடையே உண்டு. அந்த வகையில் முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் பௌத்தத்திற்காக நாகப்பட்டினம் பகுதியில் இந்த சூளாமணி விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த தரவுகள் ஏராளமாக இருக்குது. பௌத்தம் இங்கே பெரிய அளவில் பரவி இருந்திருக்கு. பின்னால் கொஞ்சம் பௌத்தம் வந்து நமக்கு இங்கே சான்றுகள் கிடைக்காம போயிருக்கு. இன்றைக்கி அந்த விகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பெரிய அளவில் சைவத்தை பின்பற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட முதலாம் ராஜேந்திர சோழர் அளித்திருக்கக்கூடிய கொடை என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு பௌத்தம் சார்ந்த விகாரத்திற்கு கிட்டத்தட்ட 26 ஊர்களை சேர்த்து ஒரு அரசுக்கு வருவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடில் குறிப்பிடும் போது அவங்களுடைய எவ்வளவு வருவாய் என்பதை வந்து இந்த ஆனைமங்கலம் பகுதியில் வழங்கப்பட்ட அந்த கொடை, அந்த நிலத்தினுடைய அளவு என்ன, அதிலிருந்து எவ்வளவு வருவாய் அரசிற்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த வருவாயை அப்படியே அந்த விகாரத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கும்படி தெளிவாக கல்வெட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடில் குறிப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கலத்துக்கு அரசர் ஓலை கொடுத்துருவாரு. ஓலை கொடுத்துட்டாருன்னா இந்த ஓலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசர் வாய்மொழியாக சொல்லிடுவார் ஒரு செய்தியை. சரிப்பா, நீங்கள் வந்திருக்கீங்க, நான் வந்து இந்த புத்த விகாரத்திற்காக இந்த பகுதியை கொடையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதை ஓலையில் பதிவு செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பார். திருமந்திர ஓலைன்னு ஒருத்தர் இருப்பார், ஓலை நாயகம்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எழுதுவாங்க. அப்புறம் இதை வந்து கருமம் ஆராயும் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். அரசன் சொன்னது அப்படியே இவங்க பதிவு செஞ்சுருக்காங்களா, இல்லை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது முன்னுக்கு முரணாக இருக்கா அப்படின்றத நிறைய அதிகாரிகள் இதெல்லாத்தையும் மேலாய்வு செய்து, ஓலை நாயகம் இருப்பார், அப்புறம் வந்து வரி புத்தகம் இருப்பார், விடையிலி அதிகாரம் ஒருத்தர் இருப்பார், அந்த ஓலையை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். இப்படி பல அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓலையை எந்த பகுதிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் சபை வசம் அனுப்பி வைப்பாங்க. இப்போ இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து அரசன் கொடை கொடுத்ததை வந்து கொண்டாட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. செப்பேட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க, அரசன்ட்டு வந்து ஓலை வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதும்

0: அந்த ஊர் சபை ஒரு பெண் யானையை வச்சு மகிழ்ச்சியோடு அந்த ஓலையை வரவேற்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எல்லைகளை அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் யானையை நடக்க விட்டு அது நடக்கக்கூடிய அந்த பாதம் பதியக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை நடக்க விட்டு அந்த எல்லையை வந்து வரையறை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபென்சிங் போடுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை அளந்து நம்ம எல்லை கல்கள் அமைக்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் சிப்பேர்ல இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து அறவோலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண் யானையை வச்சு நடக்க வச்சு அந்த பெரிய அளவுல நிலப்பரப்பை வந்து கல்லையும் கல்லியும் ஊனி அந்த நிலங்கள் வந்து அளந்து அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் மிக அழகாக செப்பேடாக செய்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதி அன்றைக்கு நிறைய புத்த துறவிகள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும், மிகப்பெரிய அளவுல வெவ்வேறு நாடுகளோடு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் விளங்கியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இதுல இருந்து புலப்படுகிறது.
1: நல்ல விரிவான தகவல்களா சொன்னீங்க. அது மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு தான் கிடைக்குதா, இல்ல வேறு ஏதேனும் செப்பேடுகள் கிடைச்சிருக்கா?
0: ஆனைமங்கலம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஆனைமங்கலம் செப்பேடுனா ஏதோ ஒரு செப்பேடு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல, ஆனைமங்கலத்தில் இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய லீடன் செப்பேடு, சிறிய லீடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த பெரிய லீடன் செப்பேடுன்னு சொல்றதா என்னன்னா, ஆனைமங்கலத்துடைய செப்பேடு. இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழர் வெட்டி கொடுத்த செப்பேடு. இந்த ஏடுகளோட அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஏடுகள். இதோட வயிற்று மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடை கொண்ட ஒரு தாமிரத்தகடு. இது மிகப்பெரிய ஒரு 30 கிலோ அளவுக்கு வயிற்று இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. நான் 21 ஏடுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஏடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருத பகுதியாகவும் எஞ்சி இருக்கக்கூடிய 16 ஏடுகள் தமிழிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா செப்பேடுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செப்பேடுகளோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிரதஸ்தியை சொல்லுவாங்க, அரசர்களுடைய குலப்பெருமையை சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து நாங்க சூரிய குலத்தில் உதித்தவர்கள், இவங்களுடைய அரச மரபு வந்து சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும், அதே மாதிரி கைலாயத்துல வந்து சிவனும் பார்வதியும் உள்ளவரை நிலைத்திருக்கும், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் எவ்வளவு நிலைத்திருக்குமோ அதே போல இந்த சோழ மரபு நிலைத்திருக்கும் அப்படின்னு அவங்களோட குலப்பெருமையை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட வழி வந்த அரசர்களோட பெருமைகளையும் கூட குறிப்பிடுவாங்க. இந்த செப்பேடுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்றாங்க, கரிகால் பெருவளத்தரை பத்தி சொல்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய இலக்கியங்கள்ல சான்று இருக்கும். இந்த காவிரி கரையோரங்கள்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பத்தின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பத்தின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னு அப்புறம் திருத்தண்டத்தை சொல்ற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் இன்னைக்கு பெருசா கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து, நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்திக்கும் ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பத்தின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பத்தின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னு அப்புறம் திருத்தண்டத்தை சொல்ற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் இன்னைக்கு பெருசா கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து, நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்தி இத்தனை தூணி நெல் வழங்கப்பட்டிருக்கு, இத்தனை பதக்கு அப்படின்னு அளவுகள் எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செப்பேடு. நீங்க கேட்ட மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்க, இன்னொரு செப்பேடும் இருக்கு. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஆனைமங்கலத்துல கிடைச்சதா சிறிய செப்பேடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த செப்பேடுகள் எத்தனை இதழ்களை கொண்டது அப்படின்னா, இந்த இரண்டாவதான செப்பேடு வந்து 3 இதழ்களை கொண்ட ஒரு செப்பேடு, சிறிய அளவிலான செப்பேடு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்துல வழங்கப்பட்ட அந்த செப்பேட்ல வழங்கப்பட்ட அந்த செய்திகளை, அந்த கொடையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய பேரன் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்துல மீண்டும் ஒரு செப்பேடு கொடுக்கிறார். எப்ப இங்க சோழருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த கொடைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றத உறுதிப்படுத்தும்படியாக முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்துல ஒரு செப்பேடு வழங்குறாங்க. அதே சமயம் வந்து அவர் இன்னும் சில நிபந்தனைகளை கூடுதலாக அந்த புத்த விகாரத்திற்கு கொடுத்ததையும் அந்த குலோத்துங்க சோழனுடைய செப்பேடுல பதிவு செய்யறாரு. சோ இப்ப ஆனைமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வரலாற்றுல மிக முக்கியமான செப்பேடுகளாக அறியப்படுகிறது.
1: அருமையா சொன்னீங்க. இதுல நீங்க பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை பத்தி கொண்டு வந்ததுனால நேயர்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலா சொல்றேன். பொன்னியின் செல்வன் புதினத்தை சார்ந்து நாம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் நவம்பர் 1 தேதியிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, பொன்னியின் செல்வங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் முதலில் பொன்னியின் செல்வன் புதினத்திலிருந்து சிறிய பகுதி ஒரு 10 நிமிடங்களுக்கு வாசிக்கப்படும். அதன் பின் அந்த பகுதியில் இருக்கும்

0: அருஞ்சொற்பொருட்கள், நிலம் சார்ந்த விளக்கங்கள், வார்த்தைகளின் அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து ஐங்கரன் அவர்கள் வழங்குகிறார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது தினமும் இரவு 9 மணிக்கு. அதுபோக இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப்பிலும் கேட்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலாக என் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு மட்டும் இல்லை, பல செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. பெரிய லீடன் பிளேட்ஸ், அப்புறம் வந்து சிறிய லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து புதிய தகவல் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புவோம்.
1: நிச்சயமா சார், நம்ம இனிமே அதை லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா லீடன் பல்கலைக்கழகம் மனம் உவந்து அந்த பட்டயத்தை நம்மகிட்ட திரும்ப கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால் நம்ம இனி அதை ஆனைமங்கலம் செப்பேடு என்று ஆணித்தனமாக சொல்லலாம்.
0: அதோட உரிய பெயரே நம்ம அதுக்கு வந்து அளித்து விட்டோம். பெருமை நமது பாரத பிரதமரை தான் சாரும்.
1: நிச்சயமா நிச்சயமா சார்.
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த ஆணைமங்கலம் செப்பேட்டின் முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சூடாமணி விகாரம் தான். இத்தகைய புகழ்பெற்ற இந்த சூடாமணி விகாரம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அதன் தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடு. அந்த ஆணைமங்கலம் செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட அந்த சூளாமணி விகாரம் என்ற ஒரு பெரிய பௌத்த விகாரத்திற்காக வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் கேட்குற மாதிரி அத்தனை பெரிய கொடைகளை பெற்று மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த பௌத்த விகாரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, இத்தனை பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்ற ஒரு ஐயம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் பின்னாடி இங்கே வந்த ஆங்கிலேய மத போதகர்கள், அதே மாதிரி அவங்களை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டம் அந்த பகுதிகள் கைப்பற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பௌத்த விகாரத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு அப்போதைய கலெக்டருக்கு பரிந்துரை செய்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழுக்களை எல்லாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக இருக்குது, இதை இடிக்க வேணாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருந்த இயேசு சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரொம்ப இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்கு, ஆகையால் இதை வந்து இடிப்பதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து முறையிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அதை இடிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1700 காலகட்டங்களில் வந்த ஆங்கிலேயர்கள் இந்த புத்த விகாரத்தை பற்றி நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க. நிறைய புத்தகங்களில் அதனுடைய படமும் கூட இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடுக்கு தளமாக இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டிடமாக இருக்குது. அந்த பகுதி மீனவர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமாகவே அதை வந்து பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதை வந்து சீனா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனா கோயில் இங்கே இருந்துச்சு அப்படின்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பழம்பெரும் கட்டிடம் வந்து 1867 ஆகஸ்ட் 26 இடிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு, அதை இடிப்பதற்கான அந்த அனுமதியும் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினம் பகுதியில் இருந்த சென்ட் ஜோசப் கல்லூரி அங்கே இயங்கி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு அவங்க தான் அதை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவர்களிடத்திலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த அனுமதியும் வழங்கினாங்க. கூடுதலாக வந்து அந்த கட்டிடத்தை இடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி கல்லூரி புதிதாக கட்ட இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அந்த பௌத்த விகாரத்தை இடித்து அங்கிருந்த அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கல்லூரிகளாகவும் கட்டிக்கிட்டாங்க. அதற்கு பின்னர் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதை நம்ம சொல்லியாகணும், எண்ணிக்கையிலான 350 மேற்பட்ட புத்த விகாரங்கள் மண்ணுக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரமாக அது செயல்பட்டிருக்க கூடும் என்பதை வந்து நம்மளால் புரிய முடியுது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் அதை இடிப்பதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கல. அவங்க அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அந்த பௌத்த விகாரம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நிச்சயம் பதிவு செய்யணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்க பகுதி தான் அந்த பௌத்த விகாரம் அமைந்திருந்த இடமாக அறியப்படுகிறது.
0: பௌத்தம் சமயத்திற்கு இந்தியா தான் பிறப்பிடம். இன்று இந்தியாவில் அதன் தாக்கம் மிக குறைந்து உலக நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பௌத்தம் சார்ந்த சான்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் அழிக்கப்பட்டு, இன்று நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சான்றான இந்த சூடாமணி விகாரம் நமக்கு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான். அதை நீங்கள் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க.
1: மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்று சொன்னால், இத்தனை பெரிய ஒரு அடையாளமாக நின்றிருந்த அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குள்ளான ஒரு செய்தி தான். ஏனென்றால் மிக

பெரிய ஒரு வரலாற்று சான்று அது. அதுவும் நீங்கள் குறிப்பிடுவது போல பௌத்தம் தோன்றிய இடம் இந்தியாவாக இருந்தாலும் கூட அந்த பௌத்த விகாரத்தை இங்கே அமைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற அந்த அரசனுடைய முயற்சியில் தான் இங்கே பெரிய ஒரு பௌத்த விகாரமே அமைக்கப்பட்டிருக்கிறது.

0: ஆண்ட ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற அந்த அரசனுடைய முயற்சியில் தான் இங்க பெரிய ஒரு பௌத்த விகாரமே அமைக்கப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணிமங்கலம் செப்பீடு தற்பொழுது நெதர்லாந்து நாட்டில் தான் இருக்கிறது. நமக்கு வழங்கிவிட்டார்கள், ஆனால் இன்னும் வந்து சேரவில்லை. இது இங்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் மக்களின் பார்வைக்காக எங்க வைப்பாங்க?
0: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்க இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இதை வந்து எப்படியாவது நம்ம அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த அமைப்புகளும் அரசு ரீதியாகவும் நடுவன் அரசனுடைய தொல்லியல் துறை சார்பாகவும் ஏராளமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியாக சென்ற மாதம் மே மாதம் 16 நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்களுடைய கரங்களில் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்த சோழர்களுடைய அந்த பொக்கிஷம் ஆணைமங்கலம் செப்பேடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது இந்தியாவிற்கு வருவது மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும்? இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில், அது தஞ்சையிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனால் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை சென்னை அரசு அருங்காட்சியகத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. ஆகையால் நம் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக மீண்டும் அந்த ஆணைமங்கலம் செப்பேடு நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் வந்து சேரும். அத்தனை பேரும் சென்று பாருங்கள். நம்முடைய சோழரின் பெருமையை அறிவோம். நம்முடைய அந்த சோழரனுடைய பெருமையை நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் சந்திக்கலாம், அந்த செப்பேட்டை தொட்டு உணரலாம்.
1: அருமையா சொன்னீங்க. அது 30 கிலோ எடை உள்ளது அப்படின்னு சொன்னோனே அது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது நம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அனைவரும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: நிகழ்ச்சியின் நிறைவா இந்த கேள்வி வச்சுக்கலாம். நம்ம நிறைய தொல்லியல் அகழாய்வுகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் அப்படி நிறைய பேசிட்டோம். இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு கூட ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படும். நீங்கள் பணியாற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ், தரமணியில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய படிப்புகள் வந்து வழங்குறீங்க. இந்த தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வகையில் அவர்கள் அதை ஆரம்பிக்கலாம்? அந்த படிப்புகளை எங்கெங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: நிச்சயமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரிடத்துல இந்த மாதிரி தொல்லியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தொல்லியல் நம்முடைய பழமை என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, அகழாய்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லோருடைய மத்தியிலும் உண்டு. ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் எல்லோருக்கும் அமைவதில்லை. நம்ம பலதரப்பட்ட சூழல்கள் பணிச்சுமை காரணமாக நம் ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழியாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்புகள் ஞாயிறு தோறும், அதாவது வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஓராண்டு ஒரு பட்டய வகுப்பாகவே வழங்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த விடுமுறை நாளை செலவழித்து கற்றுக்க முடியும்னா நீங்கள் நிச்சயமாக இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் இந்த கல்வெட்டு தொல்லியல் இந்த மாதிரியான அகழாய்வுகள் குறித்த ஒரு வகுப்பினை நீங்கள் வந்து பயன்பெறலாம். அதோடு இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலும் கூட தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலையும் கூட இந்த மாதிரி தொல்லியல் குறித்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. இன்னைக்கு நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களும் கூட முன் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில கூட இன்னைக்கு வந்து தொல்லியல் கல்வெட்டு சார்ந்த ஒரு வகுப்பை வந்து பட்டப்படிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு முன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை பகுதியில் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருது. ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமா நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த படிப்புகள் நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு நிறைய வந்து பணி வாய்ப்புகளும் இருக்குது. அரசு துறைகளில் பணி வாய்ப்புகளும் இருக்குது. மியூசியத்தில், கல்வெட்டு துறையில், தொல்லியல் அகழாய்வு துறையில் ஏராளமான பணி வாய்ப்புகளும் இருக்குது. நிச்சயமாக பயன்பெறுங்க.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பட்டய படிப்பு சொன்னீங்கல்ல, அது வேலைக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த படிப்பு சேர்க்கைக்கான அறிவிக்கை எப்போ வரும்? இதற்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ இருக்கும்?
0: ரொம்பவே குறைவான ஒரு கட்டணத்தில் ஒரு நிறைவான வகுப்பை வந்து இந்த உலக தமிழாட்சி நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வார பயிற்சி ஒரு

0: பயிற்சின்னு போனாலே நிறைய ஏராளமான பணங்களை நம்ம செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனா வெறும் ஒரு 3000 ரூபாய் கட்டணத்துல ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகுதியா வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்று நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், கல்வெட்டு, தொல்லியல், இது சார்ந்த அகழாய்வு சார்ந்த விஷயங்களை எளிமையா கற்றுக்கொள்ள முடியும்.
1: இதற்கான அறிவிக்கை எப்போ வரும்?
0: இதற்கான அறிவிக்கை வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுடைய இறுதியில டிசம்பர் மாதத்துல இதற்கான அறிவிக்கை வரும். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான ஓராண்டு காலம் முழுவதுமாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8வது ஆண்டாக தற்போது நடந்து கொண்டு வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க முனைவர் ஜீவா அவர்களே. உங்களுடைய நேரத்தை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒதுக்கி சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த ஒரு அருமையான உரையாடலில் பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், இந்த வானொலி நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சோழர் காலத்து செப்பேடுகள், பங்கேற்றவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி கலவைக் கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்களுடன் நேர்முகம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது சரணாலயம் நாடகம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லக்ஷ்மி, ஸ்ரீனிவாச முருகன், சி ஸ்ரீபிரியா மற்றும் ஏ ஹத்திஜாபி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: என்ன சொல்றாரு?
3: இப்பதான் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்காங்க, ரிசல்ட் வந்தா தான் சொல்லுவாங்கப்பா.
2: சரி, உடம்ப பாத்துக்கோங்க மாமா. என் போன்

0: நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல?
1: இருக்குப்பா இருக்கு.
0: அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க அத்தா.
1: மகேஷ், அம்மா அப்பா எல்லாரும் ஊர்ல நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தா.
1: அப்படியா, சரிப்பா. உனக்கு எப்ப கல்யாணம்?
0: என்னத்த?
2: எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா?
3: வாமா வா.
2: ஒரு நிமிஷம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அங்கிள், எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா?
3: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கிறேன்.
2: ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அங்கிள்?
3: இல்லைம்மா, இங்க எல்லாமே இருக்கு எனக்கு.
2: தேங்க்ஸ் அங்கிள், நான் வரேன்.
3: போயிட்டு வாமா.
1: போயிட்டு வாமா.
0: அத்தை, யார் இந்த பொண்ணு?
1: தெரியலையேப்பா.
0: அது தெரியலையா?
3: ஆமாப்பா, தினமும் வருது. நான் கூட யாருக்கோ சொந்தம்னு நினைச்சேன், அப்புறம்தான் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சது.
1: எல்லா பெட்டுக்கும் போகும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும், பிறகு போயிடும்.
0: ஆச்சரியமா இருக்கே.
3: ஆமாப்பா.
0: சரி மாமா, நான் புறப்படுறேன். அத்தை, நான் வரேன். மாமா உடம்ப பார்த்துக்கோங்க.
3: போயிட்டு வாப்பா.
1: போயிட்டு வாப்பா, ஜாகிரதையா போ.

0: மார்னிங் மேனேஜர் சார்.
1: குட் மார்னிங் மகேஷ். இந்த மாதம் எத்தனை செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு?
0: மொத்தம் 22 செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு சார்.
1: எல்லாத்தையும் கலெக்ஷன் பாய் கிட்ட கொடுத்து கலெக்ஷன் பண்ண சொல்லுங்க. அப்புறம் புது லோன் விஷயமா நாம இன்னைக்கு யாரையாவது பார்க்க போகணுமா?
0: இன்னைக்கு எதுவும் அப்பாயின்மெண்ட் இல்லை சார்.
1: இன்னைக்கு சாயந்தரம் எம்டியோட மீட்டிங் இருக்கு. நீங்களும் மேனேஜர் என்கிற முறையில் நானும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், சரிங்களா? நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்
0: சார். சாயங்காலம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் வேணும்.
1: ஓ, தாராளமா. ஆமாம், என்ன விஷயம்?
0: அது ஒன்றும் இல்லை சார், எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு
1: நினைக்கிறேன். சரி, போயிட்டு வந்துடுங்க. எம்டி மீட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன்.
0: தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மாமா எப்படி இருக்கீங்க?
2: பாப்பா மகேஷ், இன்னைக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
3: நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா.
0: எனக்கு ஆஃபீஸில் அதிகமான வேலை தான், இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். டாக்டர் என்ன சொல்கிறாரு?
3: இன்னைக்கு தான்ப்பா வயிற்றுல ஸ்கேன் எடுத்தாங்க, இன்னும் ரிசல்ட் வரல, அப்புறம் தான் சொல்லுவாங்க.
2: ஆனால் இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பா.
0: எப்படியோ வலி குறைஞ்சா நல்லது தான்.
4: எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா?
2: வாமா.
4: அங்கிள் இப்போ எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லைங்களா அங்கிள்?
3: வாமா, உடம்பு நல்லா இருக்குதுமா, நல்லா இருக்கேன். உட்காருமா?
4: பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள்.
3: நீ எப்படிமா இருக்க?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள்.
2: வாமா, இப்படி வந்து உட்காருமா.
4: பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி.
3: ஏம்மா, இந்த வார்டில் உனக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களாமா?
4: அதெல்லாம் அப்படி யாரும் இல்லை அங்கிள். இப்போ நான் வரட்டுமா?
3: சரிம்மா, போயிட்டு வா. இந்த பொண்ணு செய்யறது எல்லாமே புதிரா இருக்கு, விளையாட்டு பொண்ணா இருக்கு.
2: ஆமாங்க, அங்க பாருங்க, இந்த வார்டில் இருக்கிற எல்லா பெட்டுக்கும் போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே போகுது.
3: ஒண்ணுமே புரியல.
0: அத்தை, அப்போ நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையில எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னு அவசியம் எனக்கு சொல்லுங்க. டிஸ்சார்ஜ் எப்பன்றதையும் சொல்லுங்க.
2: சரிப்பா, கட்டாயம் சொல்றேன். நீயும் உங்க அம்மா அப்பா எல்லாம் ஊர்ல விசாரிச்சதா சொல்லுப்பா. ஜாகிரதையா போயிட்டு வா.
0: ஓகே அத்தை, போயிட்டு வரேன் அத்தை.

0: எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்காக தான் இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எனக்காகவா? ஏன்?
0: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: நான் உடனே கிளம்பணுமே, அடுத்த ஹாஸ்பிடலுக்கு வேற போகணும்.
0: என்னது, அடுத்த ஹாஸ்பிடல் போணுமா? ஏன், எதுக்கு?
1: ஆமாங்க, நீங்க அந்த 4 நம்பர் பெட்ல இருக்கும் பேஷண்ட பாக்க வந்தவர் தானே?
0: ஆமாங்க, அவர் எங்க மாமா, அவரை பார்க்க தான் வந்தேன்.
1: சரி சரி, என்கிட்ட என்ன பேசணும்?
0: இது 2-வீலர் விடுற இடம், இங்க நின்னு பேசினா அவ்வளவு நல்லா இருக்காது. அதோ பாருங்க, விசிட்டர் ரூம் இருக்கு, அங்க போய் உட்காந்து பேசலாமே. 2 நிமிஷம் தான்.
1: அங்க உட்காந்து பேசினா தப்பா இருக்காதா? சரி, 2 நிமிஷம் தான்.
0: ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: சொல்லுங்க, இப்ப என்ன சொல்லணும்னு சொல்லுங்க.
0: உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க ஏன் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க?

0: என்ன செய்றீங்க?
1: ஹலோ மிஸ்டர், வெயிட் வெயிட், ஏன் இவ்ளோ அவசரம்?
0: நீங்க தான 2 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கீங்க.
1: அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க முதல்ல யாரு?
0: என் பேர் மகேஷ், வயசு 28 தான். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். 4 நம்பர் வார்டில் இருக்காரு, அவர் என்னோட மாமா தான். போதுமா?
1: நீங்க தெளிவா உங்களை பத்தி சொன்னதால நானும் என்னை பத்தி சொல்லிடுறேன். என் பேரு புவனா, எனக்கு வயசு 25 ஆகுது. நான் மத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க.
0: ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம்.
1: மறுபடியும் ஒரு நிமிஷமா? சரி சொல்லுங்க.
0: நாளைக்கும் நான் இங்க வர முடியாது. தினம் இங்க வந்தா எங்க அத்தையும் மாமாவும் என்ன சந்தேகப்படுவாங்க. அதனால நான் உங்களை வேற எங்கேயாவது சந்திக்க முடியுமா, இல்ல உங்க போன் நம்பர் கிடைக்குமா?
1: என்ன, நான் உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அதுக்குள்ளார போன் நம்பர் கேக்குறீங்க? எதுக்கு?
0: எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: சாரிங்க, போன் நம்பர்லாம் தர முடியாது. வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு எழும்பூர்ல இருக்கிற குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்க என்ன பார்க்கலாம். நான் இப்போ கிளம்புறேன்.
0: ஓகேங்க ஓகேங்க, இது போதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கெல்லாம் எழும்பூர் ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேங்க.

0: அம்மா நான் கிளம்புறேன், டிஃபன் ரெடியா?
1: ரெடிதான். இந்த இன்னைக்காவது ஸ்கூல் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வருவியா இல்ல நேரம் ஆகுமா?
0: அம்மா இன்னைக்கும் நேரம் தாமா ஆகும்.
1: ஏண்டி, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி தினமும் ஒரு ஆஸ்பத்திரியில அலைஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஏங்க, நீங்களாவது கேளுங்களேன்.
2: என்னையே மம்புக்கு இருக்கிற,
1: அவளுக்கு கல்யாணம் ஆகணுமே நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீங்க தானே அப்பா?
2: என்ன சந்தேகம்,
1: நீங்க மட்டும் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
2: ஏண்டி, அவளுக்கு வயசு 25 ஆகுது இல்ல?
1: ஆமா.
2: அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும்.
1: ஆமா.
2: ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு அவ நினைக்கிறா, அதுல என்ன தப்பு?
0: அம்மா, காலையிலேயே உங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நாங்க நல்லது சொன்னா உனக்கு சண்டைய தெரியுதா? அடுத்த மாசத்துல இருந்து நீ வேலைக்கு போவானா? இந்த 10,000 ரூபாய்க்காக தினமும் நீ வெளியில போகணுமா?
3: போனோ போனோ, கிளம்பியாச்சா?
0: இது வரே ரேவதி. அப்பா, ரேவதி வந்துட்டா, நான் கிளம்பட்டுமா?
2: பத்திரமா போயிட்டு வாமா.
1: ஏண்டி, இன்னைக்கு எந்த ஆஸ்பத்திரி? அதையாவது சொல்லிட்டு போ.
0: அம்மா, இன்னைக்கு அம்ஜிக்கர பெண்கள் ஆஸ்பத்திரிமா, வரட்டுமா?
1: பத்திரமா போயிட்டு வா.
0: சரிமா, பாய் பாய்.

0: என்னடி வீட்ல மறுபடியும் சண்டையா?
1: சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இது டெய்லி நடக்கிறது தான்.
0: பெத்தவங்கன்னா பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுவாங்க தானே, அதுவும் பொம்பளை பிள்ளைன்னா.
1: ஆமா ஆமா, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு சட்டம், பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சட்டமா, இந்த சமுதாயம் இருக்கே.
0: இந்த சமுதாயத்தை ஏன் சொல்ற? இயற்கையா ஆம்பளை பிள்ளைய தனியா பொம்பளை பிள்ளைய தனியானு தானே படைச்சிருக்கு.
1: ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான்.
0: எல்லாரையும் போல நாமளும் இருந்துட்டு போறதுதான் நமக்கும் நல்லது.
1: அதுக்காக மத்தவங்களுக்கு உதவி செய்யறது என்ன தப்பா?
0: உதவி செய்யறது தப்புன்னு நான் சொல்லல, முதல்ல நம்மள நாம பாத்துக்கணும்ல.
1: நீ சொல்றதும் சரிதான். சரி, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுடி, வா ஸ்கூலுக்கு போ. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? மன்னிச்சிருங்கம்மா, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: நல்லா இருக்கம்மா.
1: பாப்பா எப்படிமா இருக்கு?
0: நல்லா இருக்காமா.
1: அப்புறம் ஏமா நீங்க டல்லா இருக்கீங்க, உங்க முகத்துல சிரிப்பே காணுமே.
0: அதை ஏமா கேக்குற, என் புருஷன் வந்து இந்த புள்ளைய கூட பாக்கலமா.
1: என்னமா சொல்றீங்க, அவர் ஏன் வரல?
0: ரெண்டாவது புள்ளையும் பொண்ணா பிறந்துருச்சுன்னு.
1: ஏமா பொண்ணா பிறந்தா என்னம்மா?
0: மா நீயும் ஒரு பொண்ணுதான், அதிலும் ஒரு சின்ன பொண்ணு நீ, அதனால இப்படி கேக்குற. பொம்பளை பிள்ளைக்கு ஏதுமா மதிப்பு?
1: என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்க குடும்பத்துல பொம்பளை பிள்ளைக்கு மதிப்பே இல்லையா என்ன?
0: எங்க குடும்பத்துல மட்டும் இல்லம்மா, எல்லார் வீட்லயும் இதே நிலைமை தான். நாங்க வாய் விட்டு சொல்றோம், பணக்காரங்க வீட்டுல அது கூட கிடையாது, அவ்வளோதாமா வித்தியாசம்.
1: ஏமா உங்க வீட்டுக்காரரையும் பெத்தெடுத்தது ஒரு பெண் தானே.
0: நீ சொல்றது சரிதாமா, ஆனா அதெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்லம்மா.
1: சரிம்மா, நீங்க அதுக்காக மனசு

0: தளர விடாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் இப்ப போயிட்டு வரேன்.
1: போய் வாமா, நீ நல்லா இருக்கணுமா.
2: என்ன சமுதாயமோ அது, ஆண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பு, பெண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பு.
3: ஹலோ பூனா, குட் மார்னிங்.
0: அட, இங்கேயும் வந்துட்டீங்களா?
3: நீங்க தானே ஞாயிற்றுக்கிழமை இங்க வருவேன்னு சொல்லியிருந்தீங்க, அதனாலதான் வந்தேன்.
0: சரி, வந்தீங்க பாத்துட்டீங்க, கிளம்பலாமா?
3: கிளம்பலாமா? ஏன் இங்க வந்தேன்னு என்ன பார்த்து நீங்க கேட்க கூடாதா?
0: சரி, கேட்கலன்னா என்ன விடவா போறீங்க, சொல்லுங்க எதுக்கு வந்தீங்கன்னு.
3: பூனா, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா, இது ஹாஸ்பிட்டலோட வாசலா இருக்கு. நம்ம இங்க பேசுறத விட அதோ அங்க ஒரு காஃபி ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து பேசலாமா?
0: சரி வாங்க. சரி, இப்ப சொல்றீங்களா?
3: எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்னு, முதல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, நீங்க ஏன் இப்படி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா சுத்திட்டு இருக்கீங்க?
0: முதல்ல நான் அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு நன்றி. ரெண்டாவது, நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறேன், சமூகவியல்ல பட்டம் வாங்கியிருக்கேன். இயல்பாவே மத்தவங்களுக்கு உதவணுங்கிறது என் ஆசை. சமூக சேவை செய்யறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு, அதுல ஒன்னதான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இதுல அதிகமா பணம் செலவாகாது. மேல்நாடுகள்ல இந்த சேவை ரொம்ப பாப்புலர். அது என்ன தெரியுமா? மற்றவர்கள் குறையை காதால் கேட்பது. அங்கெல்லாம் போன்லயே நோயாளிகளோடையும் தனியா இருக்கிறவங்க கூடயும் பேசி ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா நான் இங்க நேராவே போய் அவங்கள பார்த்து பேசுறேன். இது போதுமா?
3: போதும் போனா போதும். உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க செய்யற சேவைய என்ன சொல்றதுன்னே தெரியல.
0: சரி மகேஷ், அப்போ நாம கிளம்பலாமா?
3: சரி, ஓகே.
0: தேங்க்ஸ்ங்க நீங்க வாங்கி கொடுத்த காஃபிக்கு.
3: அப்போ மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்?
0: மறுபடியுமா? மறுபடியும் சந்திக்கணும்னா அடுத்த வாரம் தான், இதே நேரம் இதே இடம் தான்.

0: பூனா இருக்காளா?
1: ரேவதி, இப்ப தாம உன்னை நினைச்சேன். வா வா வா வா வா, அவ உள்ளதா இருக்கா, போய் பாரு.
2: ஹாய் ரேவதி, வாடி, இப்படி வந்து உட்காரு.
0: என்னமோ தெரியல, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு லீவ் விட்டுருக்காங்க.
2: அதிசயம் தான் போ. அது சரி, நீ உட்காரு ஃபர்ஸ்ட்.
0: என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஹாஸ்பிடல் விசிட் எதுவும் இல்லையா? வேற ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன?
2: அது ஏன்டி கேக்குற? நேத்து ஒரு ஹாஸ்பிடல் போயிருந்தேன்ல, அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த குழந்தையோட அப்பாவே வந்து பாக்கலையாம். அந்த அம்மா அழுவுது பாவம்.
0: நம்ம ஊர்ல இதெல்லாம் சகஜம் தாண்டி. பொம்பளை புள்ள பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறது, அப்புறம் கல்யாண வயசு வந்துட்டா பொண்ணே கிடைக்கலன்னு புலம்ப வேண்டியது.
1: என்னது கல்யாணம் இல்லன்னு காதல பேச்சு கேட்டது? யாருக்கு கல்யாணம்?
0: இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம்.
1: உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ரேவதி, புவனா கிட்ட சொல்லி வைமா, சும்மா சேவை சேவைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறது ரொம்ப முக்கியம்மா.
0: சரிம்மா, சொல்றேன். என்ன போனா, உங்க அம்மாவும் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க?
2: ஆமா ஆமா, அவங்களுக்கு எப்பவுமே அப்படிதான். நீ அதெல்லாம் கண்டுக்காத விடு.
0: எங்க வீட்லயும் எப்பவும் கல்யாணத்தை பத்தின பேச்சுதான். சரிடி, நான் கிளம்புவா?
2: சரி சரிடி, நீ கிளம்பு. நானும் என் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்.
3: ஹாய் பூனா.
2: ஹாய் மகேஷ், எங்க இந்த பக்கம்? என்ன, மாமாவை பார்க்கவா?
3: அட இல்லைங்க, மாமா உள்ள இருக்காரா இல்லையா, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரே எனக்கு தெரியாது.
2: அப்புறம் ஏன் இங்க நிக்கிறீங்க?
3: தெய்வத்தை பார்க்கணும்னா கோவிலுக்கு போகணும், பூனாவை பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டல் வாசல்ல தானே நிக்கணும்.
2: நல்லாதான் பேசுறீங்க மகேஷ். நீங்க ஏன் முதல்ல என்ன அடிக்கடி பார்க்கணும்? எதுக்கு ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்து நிக்கணும்?
3: வெயிட் வெயிட் வெயிட் போனா, நான் உங்க கேள்விக்கு என்ன பதில சொல்லட்டுமா?
2: உங்க பதிலை கேட்க ஆவலா இருக்கேன், ஆனா அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைங்க. உங்களுக்கு டைம் இருந்தா இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் என் பேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்க கூட பேசுறேன்.
3: எவ்வளவு நேரம் ஆகும்?
2: ஒரு அரை மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா?
3: அரை மணி நேரம் என்ன, ஆயுசு முழுக்க கூட உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். போனா, நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க.
2: சரி மகேஷ், பாப்போம், பாய்.

0: சுண்டல் சுண்டல் சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், கைமுறுக்கு சுண்டல் சுண்டல், வேணுமாம்மா? வேணுமா?
1: வேணாம்மா.
2: வேணாம்மா, போமா. பீச்சுக்கு போகலான்னு என்னை இங்கே வர சொல்லிட்டு என்ன பார்க்காம அலையே பார்த்துட்டு நிற்கிறியே.
3: ஆமாம் மகேஷ், இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இந்த கடலும் ஒன்று. இந்த மண்ணில் அப்படியே உட்காந்து இந்த கடல் அலைகளை ரசிப்பது எவ்வளோ சுகமானது தெரியுமா?
2: ம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் போனா. நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஆர்டர், பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது, புது பிஸ்னஸை எப்படி செய்கிறது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பணத்து மேலேயே தான் என்னோடய மனசும் யோசனையும் இருக்கும். கடல் அலையை பற்றிலாம் ரசிக்க எனக்கு நேரமே இல்லை. அதையும் மீறி இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தா போலீஸ்கார் வருவார், இங்கே ஏன் நிற்கிறீங்கன்னு கேள்விலாம் கேட்டு துள்ள பண்ணுவார் போனா.
1: நீங்கள் நல்லா பேசுகிறீங்க மகேஷ். சரி, என் கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதிலே சொல்லலையே. நீங்கள் ஏன் என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்.
2: எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: என்ன, காதலா?
2: அதுக்கு பேர் அதுதான்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஒருவேளை நீங்கள் சம்மதம் தெரிவிச்சா நான் வாழ்க்கை முழுக்க உங்கள் கூடவே சேர்ந்து பயணிக்கலாம்னு யோசிக்கிறேன்.
1: ஆஹா, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு மகேஷ். நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் சேர்றதுக்கு இது மட்டும் போதாதில்ல.
2: வேற என்ன வேணும்? ஜாதியா, பணமா?
1: அட, எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கையே இல்லை.
2: வேற உனக்கு என்னதான் வேணும் போனா?
1: ரெண்டு பேர்.

0: பேசுறீங்க மகேஷ். சரி, என் கேள்விக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லலையே. நீங்க ஏன் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன்.
1: எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: என்ன, காதலா?
1: அதுக்கு பேரு அதுதான்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. ஒருவேளை நீங்க சம்மதம் தெரிவிச்சா நான் வாழ்க்கை முழுக்க பொம்பளை பசங்களோட ஒரே லட்சியம் ரீல்ஸ், அதிகமாக ரீல்ஸ் பண்ணணும், அதில் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். அதை மாதிரி இருக்கிறப்போ உன்னை போல பொண்ணுங்களை பார்க்கறதே ஒரு அதிசயம்தான்.
0: போதும் போதும் மகேஷ், நீங்கள் என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். உங்கள் முடிவு தான் என்ன?
1: போனா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரியாக எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே பீச்சில் வந்து என்னோட முடிவை உங்ககிட்ட சொல்கிறேன். கிளம்பலாமா?
0: சரி மகேஷ், உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் என் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம கிளம்பலாம். பாய்
1: பாய்.

0: மேனேஜர் சார், வாங்க சார். உங்கள் ஹோட்டலுக்கு வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சார். சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா சார்?
1: வேணாம் மகேஷ்.
0: இல்லை சார், ஏதாவது சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன்.
1: சரி மகேஷ். ஆமாம், என்ன சொல்லியிருக்கிறேன்?
0: ரெண்டு கட்லெட் சொல்லியிருக்கேன் சார், ரெண்டு காஃபியும் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன்.
1: மகேஷ், ஏன் என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்
0: சார்? இப்போ என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்ல போகிறோம் சார்.
1: போதும் போதும் மகேஷ், சஸ்பென்ஸை உண்டாகாத. ஆமாம், என்ன விஷயம்
0: சார்? நான் இந்த மாதத்தோட என் வேலையை ராஜினாமா பண்ண போகிறேன்.
1: மகேஷ், நீ என்ன சொல்கிற?
0: ஆமாம் சார், உண்மை தான் சொல்கிறேன்.
1: அதுதான் ஏன்னு கேட்குறேன்
0: சார்.
1: மகேஷ், இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு?
0: ஆமாம் சார், உண்மை தான் சார்.
1: மகேஷ், நீ புத்திசாலியான இளைஞப்பா, உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ எடுத்திருக்கும் முடிவு ஆச்சரியமாக இருக்கு மகேஷ்.
0: சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா
1: என்ன ஆனா
0: சார்? மறுபடியும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க.
1: என்னப்பா நீ?
0: என் மேலே இருக்கிற நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது.
1: ம்
0: சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்.
1: ஓ, அப்படியா?
0: அந்த பொண்ணு ஒரு லட்சியவாதி சார். அவளோட லட்சியத்துக்காகத்தான் என் வேலையை விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார்.
1: மகேஷ், நீ சொல்கிறது எதுவுமே புரியலப்பா.
0: இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான சூழல் தான் சார்.
1: மகேஷ், நீ புத்திசாலி, உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க, அதை மனசில் வச்சுக்கோ. உன் முடிவில் நீ உறுதியாக இருந்தா உன் ராஜினாமா கடிதத்தை கொடு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாளைக்கு நான் என்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்றேன் சார்.
1: ஓகே மகேஷ், நாம இப்போ கிளம்பலாமா? ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
2: Thank you.

0: சுண்டல் சுண்டல் சுண்டல்
1: காபி காபி டீ
0: தேங்காய் மாங்காய் பட்டாணி
1: காபி அண்ணா வாங்க
0: சுண்டல் சுண்டல் வாங்குங்க சார் சார் சுண்டல் வாங்குங்க சார் சூடான சுண்டல்
2: வேண்டாம் போங்கப்பா
3: என்ன மகேஷ் ஒரே அமைதியாவே இருக்கீங்க வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டீங்க
2: உனக்கு கடலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்
3: போங்க மகேஷ் நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் நீங்க என்னன்னா இப்படி கிண்டல் பண்றீங்க
2: ஓ சாரி பூனா இந்த ஒரு வாரமா என் மனசுக்குள்ள எவ்வளவோ எண்ணங்கள் எவ்வளவோ முடிவுகள்
3: ஓ அப்படியா எதை பத்தி
2: எல்லாம் உன்னை பத்தியும் உன் லட்சியத்தை பத்தியும் தான்
3: என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க
2: நான் உன் கூடவே பயணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன்
3: மகேஷ் நிஜமாவா சொல்றீங்க
2: ஆமா பூனா நேத்தே நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்
3: என்ன என்ன சொல்றீங்க மகேஷ் உண்மையாவா சொல்றீங்க
2: ஆமா பூனா
3: என்னோட நீங்க

0: டிராவல் பண்றதுக்கும் உங்க வேலையை விடுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்?
1: பூனா, உன்னோட நோக்கம் ரொம்ப உயர்ந்தது. நான் இருக்கிற வேலையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் மட்டும்தான். பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும்.
0: நான் உங்களை பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க சொல்லல. ஆனா என்னோட லட்சியத்துக்கும் கொஞ்சம் பணம் வேணும்ல மகேஷ்.
1: நான் இல்லைன்னு சொல்லலையே. அதை விட நம்ம கிட்ட நேரம் நிறைய இருக்கணும். அதனாலதான் என் வேலையை விட்டுட்டேன். வேற ஏதாவது பார்ட் டைம் வேலையை பார்த்துட்டு நம்ம பயணத்தை தொடருவோம் பூனா.
0: என்ன சொல்றீங்க
1: பூனா? நீ பறவைகளை பார்த்துருக்கியா?
0: பார்த்துருக்கேன் மகேஷ், சொல்லுங்க.
1: அது பகல் நேரம்லாம் அலைஞ்சி திரிஞ்சி பறந்துட்டு இருக்கிறத பார்த்துருக்கியா?
0: ஆமா.
1: ஆனா ராத்திரி ஆச்சுனா?
0: ராத்திரி ஆச்சுனா
1: அது தங்கறதுக்கு ஒரு மரக்கிளை வேணும்ல?
0: ஆமா.
1: அதே மாதிரி சரணாலயத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்கறத பார்த்துருக்கியா?
0: பார்த்துருக்கேனே, பல வெளிநாட்டு பறவைகள் கூட வந்து தங்குதான்.
1: அது மாதிரி பூனா, பணம் பணம்னு அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஒரு சரணாலயமா உன் லட்சியம் அமைஞ்சிருக்கு. இனி என்னோட வாழ்க்கை உன்னோட தான்
0: மகேஷ். எனக்கு பேச வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி மகேஷ்.
1: போனா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு போனா. இந்த அலைகளோட ஓசை நிக்க போறதே இல்லை. அது மாதிரி நம்மளோட லட்சிய பயணமும் தொடர்ந்துகிட்டே.
0: ரொம்ப சந்தோஷம் மகேஷ், ரொம்ப நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது சரணாலயம் நாடகம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மகேஷின் மாமா மற்றும் புவனாவின் அப்பாவாக பி சந்திரமோகன், மகேஷாக ஆர் பாலாஜி, புவனாவாக ஆர் சைலஜா, புவனாவின் தோழி ரேவதியாக எல் அருந்ததி, புவனாவின் அம்மாவாக டி லக்ஷ்மி, நிதி நிறுவன மேனேஜராக ஸ்ரீனிவாச முருகன், மகேஷின் அத்தையாக சி ஸ்ரீபிரியா, மங்கம்மாவாக ஏ ஹதிஜாபி ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும் 1215 kHz.

உலகத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பி சம்பந்தம் அவர்கள் பாடிய அப்பர் தேவாரம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாசில் வீணையும் என தொடங்கும் தேவாரம் ஒலிக்க இருக்கிறது.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பி சம்பந்தம் அவர்கள் பாடிய அப்பர் தேவாரம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய

0: அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000

0: 4000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வறிவுகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணைக்கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். இன்று ஒலிக்கவிருப்பது ஆசிரியரின் குரல்.
4: நடைமுறை பூர்வமாக வேடிக்கை ஒன்று. இந்த வேடிக்கை மண்ணுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் விண்ணுலகத்தின் வாழ்விற்கும் ஒரு விதியாகவும் விதியின் விதியாகவும் அமைந்தது. உண்மைதான், கவி சக்கரவர்த்திக்கு விதியின் நாயகியாக மிதிலை செல்வியாம் சீதை கிடைத்தாள். எனக்கோ விதிக்கு ஒரு நாயகியாக ரேவதி கிடைத்தாள். அவள் வெறும் ரேவதி அல்லல், டாக்டர் ரேவதி, எம்எஸ், எம்பிபிஎஸ், டிஜிஓ, எஃப்ஆர்சிஎஸ், எம்ஐசிஎஸ், எஃப்ஏசிஎஸ் பட்டங்கள் ஆள்கின்றவள், சட்டங்கள் செய்கின்றவளும் அவளே. அதனால்தான் நானே ஒரு விதிதான். ஆமாம், எனக்கு நானேதான் விதி என்பதாக பெண்மை சிறக்கவும் நிறக்கவும் தமிழச்சியாக முழக்கம் செய்தாளோ அவள் வேடிக்கையானவள். அவள் எனில் டாக்டர் ரேவதி வாழ்க்கை மட்டிலும் மட்டில்லா வேடிக்கை இல்லையா என்ன? பாரதி அமரக்கவி ஆகவேதான் இன்றைய ஜனநாயக மரபு துலங்கிட அன்றைக்கே அவனால் பாட்டு கட்ட முடிந்தது. எங்கெங்கும் சக்தியை கண்டவன். அதனால்தான் பெண்மை வாழ்கவென்றும் பெண்மை வெல்கவென்றும் கூத்திட்டான், கூத்தும் ஆடினான். அலகிலா விளையாட்டுடை அப்பனே அம்மையப்பனாகி பெண்மைக்கு வாழ்த்துரைத்து அனைத்து உலகிற்கும் முன்னுரிமை பெற்ற முன் உதாரணம் ஆனான். அந்த அறநெறி முறை மரபினில் உதித்த பாரதி பாரத தமிழ் சமுதாயத்தில் உயிரினை காத்து உயிரினை சேர்த்து உயிரினுக்கு உயிராய் இன்பமாகி உயிரினும் பெண்மை இனிக்க கண்டதில் வியப்பில்லைதான். அந்த பெண்மைக்கு சத்தியத்தின் தர்மமாகவும் தர்மத்தின் உண்மையாகவும் உண்மையின் சத்தியமாகவும் விளங்குகிறாள் ரேவதி, டாக்டர் ரேவதி. அவள் சுந்தர கிளி மாத்திரமல்லல், சுதந்திர குயிலும்.

பெண்மைக்கு சத்தியத்தின் தர்மமாகவும் தர்மத்தின் உண்மையாகவும் உண்மையின் சத்தியமாகவும் விளங்குகிறாள் ரேவதி, டாக்டர் ரேவதி. அவள் சுந்தர கிளி மாத்திரமல்லல், சுதந்திர குயிலும் கூட. ஓர் அதிசயம், டாக்டர் ரேவதிக்கு மணமகன் தேவையாம். செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பேசின. ரேவதியின் மருத்துவமனையில் தோழிமார்கள் இருவர் ரேவதியை, டாக்டர் ரேவதியை விமர்சனம் செய்கின்றனர். மஞ்சுளாவுக்கு டாக்டர் ரேவதியை பிடிக்காது, ஆனால் பிருந்தாவிற்கு டாக்டர் ரேவதி என்றால் நிரம்பியதோர் ஈடுபாடு. அவள் சொல்லுவாள், டாக்டர் ரேவதினா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், எப்படியாவது அவங்க திருமணம் நடக்கட்டும். ரேவதி அம்மாவோட மனப்போக்கே தனி தனித்தன்மையானது. அதை புரிஞ்சுக்கிடாதவங்க டாக்டர் ரேவதி அகம்பாவம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அறிஞ்ச வர ரேவதி டாக்டர் ரேவதி அன்புக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்படுறவங்க. எதுலேயும் எப்பவுமே ஒரு நியாயம் வேணும்னு நினைக்கிறதும் நம்புறதும் எதிர்பார்க்குறதும் தப்பா என்ன? தோழி பிருந்தாவின் இதய ஒலிக்கு இதய ஒளி ஆனவள்தான் ரேவதி, டாக்டர் ரேவதி. அதிநவீனமானதும் அதீதமானதுமான இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்திலே பெண்ணுறுத்தி நாளேடுகளில் விளம்பரப்படுத்துவது கொச்சையான செய்தி அல்ல. கொச்சைப்படுத்த வேண்டிய தகவலும் இல்லை, கொச்சைப்படுத்தப்பட வேண்டிய விஷயமும் அல்லதானே. டாக்டர் ரேவதி செய்த விளம்பரங்களுக்கு இணங்கி புகைப்படங்கள் சகிதம் வந்த வண்ணம் இருந்தன. மனுக்கள் எத்தனை தெரியுமோ? 680. ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு மணமகன்தான் தேவை. அவள் தமிழ்ச்சாதி பாவை. அவள் 8 பேர்களை தேர்வு செய்து தாக்கல் அனுப்புகிறாள். எனக்கு நான் தான் விதி, அதனாலேதான் இப்படி செய்தேன். சோதனையோடே நல்லதும் கெட்டதும் எனக்கு புரிஞ்ச புதிர்தான். அதுவேதான் இந்த ரேவதியோட ஜாதக விசேஷம். அதுவேதான் ரேவதி, டாக்டர் ரேவதி. விதின்னு ஒன்று இருந்தா கூட அதோட வரட்டு ஜம்பம் என் கையிலே சாயவே சாயாது. அவள் எண்ணுகிறாள் இப்படி. எக்கால சிரிப்பு சீறுகிறது, சிதறுகிறது. சிரித்தது அவள்தான், விதி அல்ல. விதி சிரிப்பதாக சொல்வதெல்லாம் அசல் பொய். உணர்வுகள் மன உணர்வுகள் மன உணர்வுகளாகி தாயமாடுகின்றன. டாக்டர் ரேவதியின் மன ஓட்டம் உள்வட்டம் சுழித்து மேலும் ஓடுகிறது, மென்மேலும் ஆடுகிறது. எல்லா வகையிலும் என் மனதிற்கு பிடித்தமான ஒருவரை, எனக்கு எல்லா வழியிலும் பொருத்தமான ஒருவரை எனக்கு கணவராக தேர்ந்தெடுப்பேன் நான். என்னால் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற அம்மனிதர் ஊரறிந்த என்னுடைய உயர்வு மனப்பான்மையை உணர்த்தும் மதித்தும் போற்றியும் நடக்க தெரிந்தவர்தான் என்று நான் நம்பினால்தான் அந்த மனிதர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி எனக்கு நாயகனாகவும் ஆக முடியும். ஆமாம், இது என் வாழ்க்கை பிரச்சனை. மற்றபடி ஊர் உலகத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தவிரவும் சுதந்திர பறவையான இந்த டாக்டர் ரேவதியின் சொந்த உரிமையாக்கும் இது. இந்த உரிமைக்கு உயிரால் உறவு சொல்ல தெரிந்த, உறவு காட்ட துணிந்த அசலான உண்மை மனிதர் ஒருவர் கிடைத்தால்தான் எனக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும். இதுவேதான் சத்தியமான தர்மமான உண்மையான என் முடிவு ஆகும். ஏன் தெரியுமா? எனக்கு நான் தான் விதி. அந்த விதிதான் டாக்டர் ரேவதி. நான் விதியின் நாயகியாக்கும். அவள் சுய பிரகஞ்ஞையை மீட்டுக்கொள்கிறாள். பிடிக்கிறது பொழுது, அது உதிர்கிறது, தவழ்கிறது, நடக்கிறது, ஓடுகிறது. செயலாளர் செயலிழந்து வருகிறார். டாக்டர் அம்மா, நீங்கள் நடத்த போகிற மாப்பிள்ளை போட்டிக்காக 5 பொறுமையோடு காத்துக்கணுக்கு இருக்காங்க அந்த 8 பேரும். அந்நேரம் பார்த்து யாரோ சிதம்பரன்னு ஒருத்தர் வந்து அவங்களோட காதில் என்னமோ சிதம்பர ரகசியத்தை ஊதினார். என்னமோ எச்சில் பழம், எச்சில் பழம் என்கிற வார்த்தைங்க மட்டிலும் தான் எனக்கு கேட்டுச்சுங்க டாக்டர் அம்மா. அவ்வளவுதான், மறு நிமிஷம் வந்தவங்க 8 பேரும் பே பிசாசை கண்டதாட்டும் விழுந்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டானுங்களே என்றார். அவள் சிரிக்கிறாள். விதி சிரிக்கவில்லை, டாக்டர் ரேவதியே தான் சிரிக்கிறாள். சிரித்து கொண்டே தன்னுடைய அந்தரங்கமான அறைக்கு அந்தரங்க சுத்தியுடன் ஓடுகிறாள், தாழ் எடுகிறாள். அன்புக்கு அடைக்கும் தாழ் வேண்டியதில்லைதான். அறைக்கு, தனி அறைக்கு, தனிப்பெண் உறுத்தியின் அந்தரங்க அறைக்கு அடைக்கும் தாழ் வேண்டும் தானே? அவளுடைய பெண் மனம் என்னவெல்லாமோ நினைக்கிறது. அவளது பெண்மையின் மனசாட்சி என்னென்னவோ எண்ணுகிறது. மனச்சுமை இறங்க வேண்டாமோ? ராயல் சேலஞ்ச் துணை வருகிறது.
புதுமை.

0: பெண்ணான டாக்டர் ரேவதி புரட்சி பெண்ணும் அல்லவா? ஆம். ஓ ஆமாம். ஆகவேதான் அவளே அவளுக்கு விதியாகி, அவளே அவளுடைய விதியுமாகி, தன் வழியே தன்னுடைய தனி வழியே தனக்கு சதமென்று உணர்ந்து கை துப்பாக்கியை சரணடைகின்றாள். எச்சில் பழமாமே! ச்சே, என்ன உலகம் இது! என்ன வாழ்க்கை இது! என்ன மாய சோதனை இது! வாழ்க்கையோட எல்லா நிலைகளிலேயும் நானே உசத்தியாய் நின்று முன் உரிமை பெற்று விளங்குவேன் என்கிற லட்சியத்துக்காக போராடி என் மானம் மரியாதையை பத்திரமாகவே காப்பாற்றிக்கிட அல்லும் பகலும் அரும்பாடு பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு கடைசியிலே வெகுமதி இப்படிப்பட்ட மிருகத்தனமான கேலி பேச்சும் மனிதாபிமானம் இல்லாத அவமானமும் தானா? நிதர்சனமான யதார்த்த வாழ்க்கையிலே தோற்றுப்போன அவளுக்கு, ரேவதிக்கு, டாக்டர் ரேவதிக்கு அழகும் தெரிந்தது, தெரிந்திருந்தது. அந்த உருவம் மீண்டும் மீண்டும் நெஞ்சிலும் நினைவிலும் நிழலாடியது. அது துப்பாக்கி தயார், ஒன்று, இரண்டு, மூன்று என்று அவள் டாக்டர் ரேவதி உச்சரிக்க ஆயத்தமாகிறாள். மங்கள தாலி ஊசலாடியது. அப்போது கதவு தட்டப்பட்டது. தட்டுங்கள், திறக்கப்படும் என்னும்படியான வேதம் பொய்த்து விடுமா? பொய்த்து விடலாமா? திறந்தாள் ரேவதி. அங்கே மிஸ்டர் ஞானசீலன், அதோ டாக்டர் ரேவதியின் மணமகன் தேவை போட்டிக்கென தயாராக தோன்றுகிறார். ஞானசீலன் யார் தெரியுமோ? டாக்டர் ரேவதியின் மனக்கண்ணின் கணிப்பு, குற்றவாளியான அந்த ஞானசீலன் தான். யாராம் அது? சஸ்பென்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம், ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் ஏன் இப்படி மாறிட்டேன், இது எல்லாம் நார்மலா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கிற வயசுதான் வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பும் குழப்பமும் சந்தோஷமும் பயமும் ஒரே நேரத்துல சேர்ந்து வர ஒரு அழகான ஆனா சவாலான பருவம்னு கூட சொல்லலாம். இந்த பருவத்துல இருக்கும் பெண் குழந்தைகள் உடல் மாற்றங்கள் மட்டும் இல்லாம மன மாற்றங்கள், சமூக அழுத்தங்கள், நான் சரியாதான் இருக்கேனா அப்படின்னு ஒரு அமைதியான போராட்டத்தையும் எதிர்கொள்றாங்க. சோ இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் பலவீனமும் இல்ல, புரிதலும் ஆதரவும் தேவைப்படுற ஒரு வாழ்க்கை கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இன்னைக்கு நாம பேச போற விஷயம், வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து. புதுச்சேரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம்மா, உங்களுடைய இந்த இன்ட்ரோடக்ஷனே வந்து கேட்கும்போது ரொம்ப அழகா இன்ஸ்பைரிங்கா இருந்தது, அதற்கு முதல்ல நன்றி.
1: தேங்க் யூ மேம். வளர் இளம் பருவம்னா என்ன, இது எந்த வயதுல ஸ்டார்ட் ஆகுது, அத பத்தி சொல்லுங்க.
2: இந்த வளர் இளம் பருவம் என்பது இந்த பெண் குழந்தைகள் பெரியவர்களாக பெண்களாக மாறணும் இல்லைங்களா, இதற்கு இடைப்பட்ட காலம் இது வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இது வந்து 10 to 19 இடைப்பட்ட காலம் தான் அடலசன் சொல்றது. இது பெண்களுக்கு மிக முன்னாடியே ஆரம்பிச்சிடும், ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னாடி ஆரம்பிக்க கூடியது இது.
1: ஓகே, இப்ப பொதுவாவே இந்த வயதுல உடல் மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுது?
2: இந்த வளர் இளம் பருவத்தில் குழந்தைகள் என்ட்ரு ஆகுது அப்படின்னும் போது அப்போதுதான் அவங்களுக்கு செகண்டரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட் நடக்குது. இப்ப என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் அந்த ஏஜ்ல அவங்க என்டர் ஆன உடனே உடலில் பல வகையான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்குது, குறிப்பா ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரான் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்த பிறகுதான் செகண்டரி செக்ஸ் ஆர்கன் சொல்ற மார்பக வளர்ச்சி, ஹைட் ஜாஸ்தியாகிறது, உடல் பருமன் அப்படின்னு சொல்லி பல மாற்றங்கள் ஏற்படுது. இந்த ஹார்மோன்களின் தூண்டுதலால் செபேஷியஸ் கிளாண்ட் சொல்ற ஆயில் கிளாண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு நிறைய வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த பருவ பெண்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த முகத்துல முகப்பருக்கள் எப்படிலாம் இருக்கும்.

0: ஸோ இந்த ஹார்மோன்களில் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும்போது குழந்தைகளிடம் ஒரு வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். குழந்தையாக இருக்கிறவங்க வளர்ச்சியை அடைகின்ற அதற்கான ஒரு தொடக்கமாக இது இருக்கும் இந்த பருவம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இப்போ வந்து நார்மலா வளர் இளம் பெண்கள் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு, அதாவது அவங்க பூ பெய்தும் பருவம். சோ இந்த மாதிரி டைம்ல வந்து பெண் குழந்தைகள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இந்த ஹார்மோன்கள் அதிகமாக வரும்பொழுது சாதாரணமா வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனசு ரொம்ப பதட்டமா இருக்கும். எப்பொழுதும் ஒரு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்பயுமே பேசுற பேரண்ட்ஸ் தான் எப்படி பார்க்க என்ன சின்னதாக சின்ன சின்ன திட்டுகள் எப்பயும் நடக்கிறது. ஆனா இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், பயங்கரமா அக்ரெசிவா இருப்பாங்க. அதே சமயத்துல முன்னாடி பின்னாடி தெரியாத ஒருத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து நீ அழகா இருக்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை, நமக்கு பொறுத்தவரை அது சின்ன வார்த்தை, ஆனா அந்த சின்ன வார்த்தை அந்த குழந்தைய வந்து ஒரு சந்தோஷ உச்சிக்க கொண்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த ஹார்மோன்கள் உடனே உடனே உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது. இந்த உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் என்றது என்ன பண்ணும்னா மூட் ஸ்விங்க கொடுக்கும். அப்ப டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வரும். அதே மாதிரி டோபமைன் செரட்டோனின் இதுல இம்பேலன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சலா மூட் ஆஃப்ல இருப்பாங்க. சோ இந்த ஹார்மோன்களின் செக்ரீஷன் சரியான பேலன்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த குழப்பம் இதெல்லாம் வந்து ஏற்படுது.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி அவங்க சிரமங்களை வந்து சந்திக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
2: முதல் மாதவிடாய் அதை எழுதுகின்ற பெண்களுக்கு உடல்ல மட்டும் இல்ல மன ரீதியா கூட சில சிரமங்களை சந்திக்கிறாங்க. உடல் ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று வலி, இடுப்பு வலி, சோர்வு, தலைவலி அப்படின்றது இருக்கும். சிலருக்கு அதிகமான ரத்தப்போக்கு கூட இருக்கும். குழந்தைகளுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் தன் உடலில் நடக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாது. இதை தவிர எப்பொழுதுமே பதட்டம், சங்கடம், மனநிலை மாற்றம் இதுவும் காணப்படும். இது எதனால அப்படி நடக்குது அப்படின்னா சரியான விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் இந்த குழப்பம் கவலை அதிகரிக்கிறதுனாலையும் தான் இது வருது. ஏன்னா குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலோ புரிதலோ இல்லாதது தான் இந்த நேரத்தில் பசங்க இந்த மாதிரி சிரமங்களை எதிர்கொள்வதற்கு காரணமா இருக்கு.
0: இந்த மாதிரி டைம்ல பொதுவா பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாம ஒரு ஜோன் வந்து இருப்பாங்க பசங்க. சோ இத வந்து எப்படி வெளியே சொல்றது, இது வந்து வெளியில சொன்னா இது மத்தவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னு நிறைய குழப்பங்கள் பெண்களுக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி இது எப்படி ஹேண்டில் பண்றது அவங்க?
2: இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதை பற்றி புரிதல் கிடையாது. திடீர்னு உடம்புல ஒரு மாற்றம் வருது, அந்த குழந்தைக்கு என்ன குழப்பம்னா நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா மத்தவங்களுக்கு நடக்குதா அது தெரியல, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பெற்றோர்களுமே வந்து ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க பிள்ளைகளை எதிர்காலத்தை எண்ணி. அப்படி போகின்ற பெற்றோர்கள் குழந்தைகளோட செலவழிக்கிற நேரம் கம்மியா இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு யாருக்கிட்ட கேக்குறது என்றது தெரியறதில்ல. அதுவும் பெற்றோர்கள் உட்கார்ந்து அதை லிசன் பண்ணி உட்கார அளவுக்கும் இல்ல. அப்போ பெற்றோர்கள் கிட்ட அங்க ஒரு பெரிய கேப் வந்துருது. ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ் அவங்க பாடம் நடத்துறாங்க, சிலபஸ் முடிக்கிறாங்க, எல்லாம் ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளோட ரொம்ப கன்சர்னா இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களிடம் போவாங்களான்னா அங்கே ஒரு கேப் வருது. அடுத்தது அவங்களுக்கு இருக்க ஒரு சாய்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு இருக்கிற அதே ஸ்டேட்டஸ் தான் எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கும். ஆனா அவர்களுக்குள் என்ன புரிதலோ அதற்கு ஏத்த மாதிரி அவங்க மாறி மாறி பண்ணிக்கிட்டு சரியான கைடன்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு சிரமங்கள்

0: வருது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: பொதுவாகவே இந்த டைம்ல வந்து ரொம்ப எப்பவுமே வந்து நம்ம இந்த கை கழுவுறது, சுகாதாரத்தை பேணி காக்கிறது, இதெல்லாம் எல்லா டைமும் செய்யணும். ஆனா குறிப்பா இந்த மாதிரி வந்து மெனோபாஸ் டைம்ல வந்து குழந்தைகள் வந்து சுகாதாரமா ஏன் இருக்கணும்?
2: ரொம்ப நல்ல கேள்விமா. இதை வந்து நம்ம எல்லாமே ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சம்பந்தமான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்க ஏறக்குறைய எல்லா ஸ்கூல்லுமே இந்த 8th இருந்து இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்க பெண் குழந்தைகளுக்கு நாங்க மேண்டேட்டரியாவே நடத்துறோம்னு சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த நேரத்துல வந்து ரொம்ப ஈஸியா தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சுத்தம் காக்கப்பட வேண்டும், இல்லனா தோல் அரிப்பு, துர்நாற்றம், இனப்பெருக்க பாதைகள்ல இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரி எல்லாம் நிறைய வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால மாணவர்களுக்கு நாப்கின்களை பயன்படுத்துறத பத்தியும் துணிகளை சுத்தமாக பயன்படுத்துறத பத்தியும் அதை கரெக்டான டைமுக்கு ரீப்ளேஸ், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அப்படிதான் பயன்படுத்தணும்ங்கிறத பத்தியும் சொல்றோம். இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸ இன்சினரேஷன் சொல்ற அந்த ஆஷஸ் ஆக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க பள்ளிகளில் கொண்டு வந்துட்டோம். அப்போ டைமுக்கு அதை வந்து காலையில வைக்கிற பிள்ளைங்க ஈவினிங் வரைக்கும் இல்லாம ரெகுலர் டைம்ல ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான அவேர்னஸுமே இன்னைக்கு நாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஏன்னா இந்த நேரத்தில் பெண் குழந்தைகளுடைய சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஹெல்த் அண்ட் ஹைஜீன் மெயினா சானிட்டரி ஹெல்த் அவேர்னஸ் பத்திய அவேர்னஸ் நாங்க கொடுத்துட்டு வரோமா.
0: பொதுவாகவே வந்து பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல இருக்கிற இந்த வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த கோபப்படுறது, பெற்றோர்களை வந்து எதிர்த்து பேசுறது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்க சொல்லி எனக்கு தெரியணும்னு நிறைய இந்த மாதிரி பெண் குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கோபமும் எரிச்சலும் மத்தவங்க மேல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: குழந்தையா இருக்கிறவங்க வளர் இளம் பருவத்தில் என்டர் ஆகும் பொழுதே அவர்கள் மெயினாக எதிர்பார்க்கறது எனக்கான ஒரு ஐடென்டிட்டி, எனக்கான ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வராங்க, நான் கொஞ்சம் பெரியவங்களா ஆயிட்டேன், எனக்கும் கொஞ்சம் எல்லாம் தெரியுது அப்படின்னு தன்னை ஒரு பெரியவனாக போற ஃபேஸுக்கு வரும்போதே அப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அஸ் நம்ம பேரண்ட் நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு 90 வயசானாலும் அதே நம்மளோட குழந்தையா தான் பார்ப்போம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் அப்படி நம்ம பண்ணிட்டு இருப்போம். இன்ன வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிடிக்காத மிகப்பெரிய ஒரு விஷயம் பெரியவர்கள் கொடுக்கற அட்வைஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தை வந்து சின்ன மேக்கப் பண்ணும், சில விஷயங்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணும். அது அந்த வயது
0: பெற்றோர்களிடம் கோபமே படாது. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இப்ப பொதுவாவே இந்த மாதிரி நேரத்துல மன மாற்றம் கூடவே சேர்ந்து உடல் மாற்றமும் நம்மளுக்கு வந்து ஏற்படுது இந்த மாதிரி வளரிளம் பெண்களுக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை, மத்தவங்களை கம்பேர் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது. இது ஏன்
2: நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகள் அந்த வளரிளம் பருவம் வருதுன்னா உடலில் மாற்றங்கள் ஏற்படுது, தனக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா கம்பாரிசன் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அப்படிதான் நடக்குதா, இது நார்மலாங்கிறது ஒரு கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. சில குழந்தைகள் சரியான எடையும் ஹைட் அண்ட் வெயிட்டோட இருக்கும்போது அது சரியா இருக்கு, சில குழந்தைகளுக்கு அதிகப்படியான வெயிட் போடும், அப்ப அந்த

0: குழந்தை யோசிக்கும், நம்ம தான் ரொம்ப குண்டா இருக்கும், சில குழந்தைகள் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும், நம்ம குள்ளமா இருக்கும். அப்போ இங்க யாரும் கம்பேர் பண்றது இல்ல, இந்த குழந்தைகள் தன்னையே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நான் வந்து ஹைட்டா இல்ல, நான் வந்து குண்டா இருக்கேன், நான் வந்து இப்படி இருக்கேன்னு சில விஷயங்களை அந்த குழந்தை போட்டு போட்டு மனசுக்குள்ள போட்டுக்கிறதுனால தன்னை அது எப்படி பண்ணதுன்னா இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுது. அப்ப அந்த குழந்தைக்கு கிளாரிட்டியை கொடுத்து இது ஒன்று மட்டுமே இல்லடா, இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குடா நீ சாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஊட்ட வேண்டிய கண்டிஷன்ல நம்ம இருக்கும். அப்படி இல்லாம செல்ஃப் கம்பாரிசன் வந்துட்டு அது ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால அந்த குழந்தை பிசிக்கல் அப்பியரன்ஸ வச்சு தன்னையே மற்றவர்களுடன் கம்பேர் செய்து இந்த தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறாங்க.
1: ஓகே, இந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய இந்த முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸ் வர்றது, அது இல்லாம கொஞ்சம் ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா காமிக்கும் சில பேருக்கு. சில பேர் வந்து என்ன இந்த வயசா ஆகுது ஆனா பார்த்தா நீ ரொம்ப ஏஜ் இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது?
0: அதாவது வளர் இளம் பருவத்தில் இருக்க பெண்களுக்கு செபாஷியஸ் கிளாண்ட்ங்கிற ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஆயில் பிசு பிசுப்பு இருக்கும் போது அங்க வந்து மைக்ரோ ஆர்கானிசம் அது ஹோல்டு பண்ணும். அப்ப என்ன ஆகுது, இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அந்த செபாஷியஸ் கிளாண்டோட பாசேஜ் ஆகுது, பிளாக் ஆகுது. இந்த பிளாக்கேஜால அங்க மைக்ரோ ஆர்கானிசம் வளரும் போது முகப்பருவா வருது. அப்ப என்ன பண்ணணும், பிள்ளைகள் ரெகுலராக முகமும் கொஞ்சம் கழுவுற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட ஒரு வகையில் இந்த முகப்பருகள் வருவதற்கு காரணமாக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம சாதாரணமா என்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த ஸ்டேஜ் சொல்லும் போது குழந்தை ரொம்ப உணர்ச்சி வசப்படும். உன் முகம் இப்படி இருக்கு, நீ பெரியவங்க ஆயிட்ட, உனக்கு என்ன முகப்பரு இருக்கு, சொல்றவங்க ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதற்கப்புறம் அந்த குழந்தை அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்து தன்னை தானே தாழ்த்தி கொள்றது அப்படிங்கறத ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. பேசும்போது அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட யாரா இருந்தாலும் பேசும்போது நம்ம முதல்ல கான்சியஸா பேசணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பிளாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: ஓகே, இந்த வளர் இளம் பருவத்துல இப்ப ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க, சோ அவங்க மேல வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும். இவங்க நம்மள பாக்குறாங்களா, நம்ம அதுக்கு நம்ம அழகா இருக்கணும். பட் இந்த அட்ராக்ஷன் ஏன் இந்த மாதிரி டைம்ல வருது நீங்க நினைக்கிறீங்க?
2: இதுதான் இயற்கையினுடைய நிகழ்வு. நம்ம அந்த ஃபேஸ் கடந்து வந்திருக்கோம். இந்த ஹார்மோன்கள் அதிகப்படியாக இருக்கும் பொழுது இந்த பார்வையா இருக்கு இல்லைங்களா, அதுவே என்ன பண்ணும், ஹார்மோனுடைய ஆக்சிடோசின் ஒன்று இருக்கு, அதை வந்து லவ் ஹார்மோன் கூட சொல்லுவோம். அவங்களுக்கு சின்ன கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய சின்ன ஹக்கு கூட என்ன பண்ணும், ஆக்சிடோசினை நிறைய சுரக்க வைக்கும். அப்போ இந்த நேச்சுரலா இருக்கிறவர் நம்மை தாண்டி மற்றொரு ஜெண்டரை பார்க்கும்போது அதோட இன்க்ரீஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்போ என்னன்னா, இது நேச்சுரல், இது நம்ம ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அதை தான் தெளிவுபடுத்துறோம், இது வந்து இன்ஃபாக்சுவேஷன், இந்த வயதிற்கே உரிய ஒரு நிலை. இது இந்த நிலை இல்லைன்னா நம்ம கண்டிப்பா பை பண்ணும், ஏன்னா அந்த குழந்தைக்கு சம்திங் ராங். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஸ்டேஜுக்கு வரும், சின்ன சின்ன அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். பட் நம்ம சொல்ற மாதிரி மனசு ஆசைப்படும், ஆசைப்படுறது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அறிவு கிட்ட கேட்கணும், நம்ம செய்யறது சரியா தவறான்னு. அப்படி கேட்கும் பொழுது அது சொல்லும், இது ஜஸ்ட் லைக் தட், பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து நேச்சுரலான ஒன்று, அவாய்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு நம்ம சரியான கைடன்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்.
0: இந்த மாதிரி டைம்ல வந்து எது நடந்தாலும் வந்து பெற்றோர்கள் கிட்ட மறைக்கணும், அது வரைக்கும் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு ஏஜுக்கு மேல பார்த்தா எது நடந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க, மறைப்பாங்க, இதை சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, இந்த ஒரு புரிதல் இல்லாமே இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: முதல்ல ஒரு குழந்தை எப்போ பெற்றோர்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, உண்மை சொல்வதற்கான இடத்தை அங்க பேரண்ட் குடுக்கலங்கறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். ஒரு குழந்தை ஒரு பிரச்சனை சொல்லுதுன்னா, என்ன அப்படி ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதடா, நான் இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து, தவறுகள் அதுவும் வந்து நேச்சுரல், யாருமே தவறு செய்யாத ஆளு இல்ல. சோ தவறு பண்ணும்போது இது பண்ணிட்டியாடா, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாது, இந்த தவறு எந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு

0: அப்படின்னு கரெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப்பை முதல்ல ஏற்படுத்தணும். அந்த ஹோப் இருக்கிற இடத்துல கண்டிப்பா எந்த குழந்தையும் போய் சொல்லாது. இப்ப குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பீச் போகணும்னு பிளான் பண்றாங்க, வீட்டுல பெர்மிஷன் கேட்டுதான் போறாங்க, நிறைய வீடுகளை விட்டுறாங்க. ஆனா ஒரு வீட்டுல நான் விடவே மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் ரொம்ப டிசிப்ளின் இழுத்து பிடிக்கும் பொழுது அந்த ஒரு குழந்தை போகலன்னா மத்த குழந்தைகள் போகுது இல்லைங்களா, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும், இந்த குழந்தை தனிப்பட்ட முறையில நிறுத்தப்படுது. அப்ப என்ன பண்ணுவோம், செகண்ட் டைம் அப்படி ஆகுது அப்படின்னும் போது அந்த குழந்தை எல்லாரும் எல்லாம் பண்றாங்க, நான் மிஸ் பண்றேன் அப்படின்னும் போது வீட்டுல பெர்மிஷன் கேக்குது. பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், கைடட் பெர்மிஷன் கொடுத்து அவங்க கூட கூட வந்து நான் வர, நீ போய் என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாவே நோ நோ நோ எல்லாத்துக்கும் சொல்லும் பொழுது அடுத்த முறை அந்த குழந்தை அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு போகுது. திருப்பி சொல்றேன், எல்லாமே ஒரு குழந்தை பெற்றோர் கிட்ட எப்படி நடக்குதுன்றது எதை பொறுத்ததுன்னா அந்த பெற்றோர் குழந்தை கிட்ட எந்த விதமான ட்ரஸ்ட பாண்டிங் டெவலப் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இங்க பேரண்டோட ரோல் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைய நம்பணும், குழந்தைக்கு பக்கபலமா இருக்கணும், அது எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக பெற்றோர் இருக்கணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ஹை பீக்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா, நமக்கு தெரியாத விஷயம் கூட குழந்தைங்களுக்கு அட்வான்ஸ்டாவே தெரிஞ்சிருக்கு. இந்த சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப இந்த வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மொபைல் அடிக்ஷன்றதே ஒரு பெரிய இது. வேற எதை வேணா விட்டுட்டு இருப்பாங்க, இந்த சோசியல் மீடியாவெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சமூக ஊடகங்கள் பெண் குழந்தைங்களோட மனநலத்தை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: சமூக ஊடகங்கள் பெண் குழந்தைகளின் மனநலத்தை இரண்டு விதமாகவும் பாதிக்குது. ஒன்று நல்லதாகவும் இருக்கு, கெட்டதாகவும் இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பயும் கையில ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு ஆப்பிளும் கட் பண்ணலாம் இல்ல வேற எதுவும் செய்யலாம். சோ கையில் இருக்கிற ஆயுதம் யார்கிட்ட இருக்குதோ அதை பொறுத்துதான். அப்ப குழந்தைகள் வரும்போது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு பயங்கர எக்ஸ்போஷர் இருக்கு. அத எது அந்த குழந்தை தேடுதோ அதுதான் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை, என்ன நினைக்கிறோமோ அதுதான். இப்ப ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஒன்றை தேடும் பொழுது அடுத்து அடுத்து அது சம்பந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் போது குழந்தை அதை மூழ்குது. இதுல மெயினா என்னன்னா, நான் ரீல்ஸ் பாக்குறாங்க, ஓகே உடனே ஃபேமஸ் ஆகிற போது தான் ஒன்னு போடுது, அதுக்கு ஒன்னு லைக் வருதா, ரொம்ப பீக்கு, ஓ என்ன எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இவ்வளவு லைக்ஸ் வருது. திருப்பி என்ன ஆகுது, அந்த லைக்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் வர குழந்தைகள் தன்னை ஏற்றுக்கொள்கிறார்களா, தான் பெரியவங்க ரெகக்னிஷன் கொடுக்கறாங்களா என்ற ஏங்குற குழந்தைகள் இதுல லைக்ஸ் அக்செப்டன்ஸ் கமெண்ட்ஸ் வந்தவனே ஓ நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸான ஒரு இமேஜை பசங்கள் கட்டமைத்துக் கொள்ளுது. ஒரு லெவலுக்கு மேல அந்த போன் இல்லாம இருக்க முடியாது. என்னன்னா எப்பொழுதும் எனக்கு வந்துருச்சு, அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், தன்னை மறந்து தன் நிலை மறந்து ட்ரெயின்ல நிக்கிறது, ஆபத்தான ஏரிகள்ல குலகங்கள்ல ஆற்றுகள்ல நிக்கிறது இப்படின்னு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரீல்ஸ் என்ன பண்ணது, அவங்களுடைய மனநிலையை ரொம்ப பாதிக்குது. வருகின்ற லைக்ஸ் குறையுதா, உடனே எனக்கு லைக் குறைஞ்சிச்சு, லைக் குறைஞ்சிச்சு அப்படி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம்னு எடுக்கிற பிள்ளைகள் அவர்களை மீறி அந்த ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிறது என்னவா இருக்கும், ஒரு மணி நேரத்தை கடந்து போயிருக்கும். அப்ப இந்த சமூக ஊடகங்களை நம்ம மாணவிகள் பயன்படுத்தல, மாணவிகளை சமூக ஊடகங்கள் தான் பயன்படுத்திக்குது. அவர்களை பயன்படுத்தி அவர்கள் நேரத்தை அந்த ஊடகங்கள் பணமாக்கி கொள்கிறது என்றது பிள்ளைங்களுக்கு புரியல. அடுத்தது ப்ரொஃபைல்ஸ் வருது, ஃபால்ஸ் ப்ரொஃபைல். பார்த்தா அது அழகான ஒரு ஆள், அழகான பைக்ல, காஸ்ட்லியான ட்ரெஸ், சூப்பரா இருப்பான், அது ஃபேக். அந்த யார் அந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ ஆக்சுவலா அவங்களோட ப்ரொஃபைலே இருக்காது, இப்படி பாக்குறது. இன்னொன்னு எமோஷனல் பாண்டிங் சொல்ற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அழகா பேசுறது. இன்னைய குழந்தைகளோட முக்கியமான பிரச்சனை நான் சொல்லி ஆகணும்ப்பா என்னன்னா, நிறைய குழந்தைகள் காசு பணம் ஆறு பங்களா போனை நோக்கி தான் செல்கிறது. நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. இன்றைய கால குழந்தைகளின் முக்கியமான தேவை எமோஷனல் சப்போர்ட், நான் இருக்கேன் என்ற ஒரு கன்சர்ன் ஆன வார்த்தைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் தன் பாதை மாறி போகிற நிறைய குழந்தைகளுடைய நம்ம அனாலிசிஸ் பார்த்தோம்னா, அத்தனை குழந்தைகளும் பணக்காரங்க ஏழைங்க எந்த பாகுபாடும் இல்லாம அனைத்து வகுப்பு சார்ந்த குழந்தைகளுக்கும் இது நடக்குது. அங்க கடைசியா அனாலிசிஸ் என்று என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தை அன்புக்காக இயங்குது. அங்க ஒண்ணு வந்து நான் இருக்கமா, நீ நல்லா இருக்கு, உனக்கு ஒரு பெண்ணு வேணுமா, என்ன ஆச்சு, டல்லா இருக்குமா, என்ன ஆச்சு, அந்த ஒரு வார்த்தை அவ்வளவு கம்ஃபர்ட் கொடுக்கும். இப்ப நாங்க எடுக்கிறது ஹையர் செகண்டரி அடலசென்ட் ஏஜ்ல இருக்க குழந்தைங்க. காலையில வருவோம், விஷ் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டடி, ஒரு குழந்தை டல்லா இருக்கு, ஏன்னா குழந்தையோட ரெடினஸ் இல்லாம பாடமே நடத்த முடியாது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அதை நம்ம பேசும்போது அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட அட்டாச் ஆகுது. அப்ப அந்த குழந்தை ஃபீட்பேக் கொடுக்கும் போது கொடுக்கும், என்ன எனக்கு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்ல, நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மள ஒரு அம்மா பொசிஷன்ல வைக்குது. இதுவே ஒரு ஒரு பொம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை ஒண்ணு கேட்கும் பொழுது அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி யார் கேக்குறாங்களோ அவங்களை அந்த பொசிஷன்ல வைக்குது. சோ இந்த எமோஷன் வந்து என்ன நடக்குதுன்னா, சமூக ஊடகங்கள் வழியாக வரும்பொழுது நம்ம பாக்குறாங்க, நமக்காக ஒருத்தவங்க உயிரை கொடுக்கறாங்க, நமக்காக எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வந்துருது. இந்த சோசியல் மீடியா கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் பொய் என்பது தெரியல. அப்புறம் ஆசையா பேசுறாங்க, பாசமா பேசுறாங்க, அடுத்தது சில சில விஷயங்களை பிள்ளைகள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதை வச்சு பிள்ளைங்களை பிளாக்மெயில் பண்ற நிகழ்ச்சிகளும் நடக்குது. சோ இதுல இந்த சமூக ஊடகங்கள் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை நிறைய

0: ட்ராப் பண்ணிட்டு ஒன்ஸ் தெரியாம மாட்டிக்கிட்டாங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றோர்களிடம் எல்லாத்தையும் ஷேர் பண்ற பழக்கம் இல்லாததுனால ட்ராப்ல மாட்டின எலியை போல நிறைய குழந்தைகள் பரிதவிக்குது. அது கண்டிப்பா சமூக ஊடகங்களாலதான் நடக்குது. அதை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா கண்காணிக்கணும்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க தவறாதீர்கள்.

தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக குடும்பத் தலைவன் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி. சுசிலா.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-86458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

நேரம் 2:26 54 ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பாசமலர். பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக அன்பு எங்கே திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

நேரம் 2:35 நிமிடம் 25 நொடி. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடலை என்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்களா?
1: ஹாடு திகவு ஹாரு திகவு
2: ஹாடு திகவு ஹாரு திகவு
1: கடல கரைய கக குலா
2: கடல கரைய கக குலா
1: எனிதோ முகில
2: எனிதோ முகில
1: உத்த அகல
2: உத்த அகல
1: ஜீகி தனிது
2: ஜீகி தனிது
1: பாந்தள
2: பாந்தள.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக
2: வானலோக நகுவ நாக
1: ஹாரோ ஹக்கி பாலிகே
2: ஹாரோ ஹக்கி பாலிகே
1: ரெக்கே பீசி தைரிய சூசி
2: ரெக்கே பீசி தைரிய சூசி
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி
2: தூர தூர ஹாரி ஹாரி
1: வியோம காணுவா பகே
2: வியோம காணுவா பகே
1: ஹசிவ மரசி
2: ஹசிவ மரசி
1: வாஞ்சே மெரசி
2: வாஞ்சே மெரசி
1: திகந்த சேரோ லகு பகே
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ
2: யாவ நாடோ எந்த காடோ
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே
1: முக்த ககன நூறு கால
2: முக்த ககன நூறு கால
1: ஈஜோ சக்தி ரெக்கெகே
2: ஈஜோ சக்தி ரெக்கெகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல். இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருந்தார் பி ஆர் கீதா அவர்கள். உலக யோகா தினத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சேலம் மாவட்டம் காவேரிபுரம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காரைக்காலில் 7 சென்டிமீட்டர், ஐயப்பாக்கம், சென்னை வளசரவாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், விருதுநகர், கொரட்டூர், சாம்ராஜ், சென்னை அண்ணாநகர் மேற்கு, பையூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருவாரூர், செம்பனார் கோவில், தென்கனிக்கோட்டை, நெடுங்கல், பில்லூர் அணை, சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, பாடாலூர், திருமங்கலம், நகுடி, குன்னூர், சின்னக்கல்லாறு, பிளவக்கல் பெரியார் அணை, கேளம்பாக்கம், ஆவடி, கள்ளிக்குடி, மதுரவாயல், செம்பரம்பாக்கம், ஷாலிகிராமம், கிண்ணக்கோரை, திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, மேட்டூர், கோவில்பட்டி, கருமாந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, கொரட்டூர், மணலி, புதுக்கோட்டை, நெற்குன்றம், தண்டையார்பேட்டை, தாமரைப்பாக்கம், சேலம், திருவொற்றியூர், சேத்துப்பட்டு, மாரண்டஹள்ளி, காரியாக்கோவில் அணை, பூண்டி, செங்கம், சென்னை வடபழனி, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர், ஆலந்தூர், சென்னை, திருமயம், காரையூர், அம்பத்தூர், பேசின்பாலம், கொளத்தூர், மணலி, சென்னை பாரிமுனை, பாலக்கோடு, மேட்டூர், ஆற்காடு, சாத்தூர், பாலக்கோடு, மாதவரம், கேதண்டப்பட்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்களில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:14. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் பையா திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் சைந்தவி பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:53. நிகழ்ச்சி நிரல். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு 7 மணிக்கு திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னீர்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்

பத்து மணிக்கு தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒலிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் படைப்பு, ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தீவன பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி அவர்கள் குறித்த சிற்றுரை வழங்குகிறார் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்கள் யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் சென்னை அஞ்சல். ஒன்பது மணிக்கு அரங்கிசை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் கருக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு சொற்களை கற்களானால் நெறிப்படுத்துபவர் முரளிதரன். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை தாடோப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவலூரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாடம் கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் ஆர் வெங்கடரமணன் அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுகந்தா காலமகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:35 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தின் ஹிக்லி மாவட்டத்தில் உள்ள தாராகேஷ்வாரில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியை பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் 23வது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சியின் வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 இளைய பாரதம் நேரலையில் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிருக்கிறீர்கள் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் பெண் தொழில் முனைவோர் உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். எட்டு மணிக்கு மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவையொட்டி பல்வேறு கருட்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு

ஒலிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 8:35 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. இதில் விவேக் கார்மஹே அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி இந்து, டெல்லி அஞ்சல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00-3:05, 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள்

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2 மணி 3:05, 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். பன்னிரண்டு பேசுங்க தோழ. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் யோகநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நேரலையில் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:15 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். எட்டு மியூசிக் பெதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தி தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 மதியம் 2 மணி இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். உலக சிக்கில் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனில் பல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று காலை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உலக சிக்கில் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிக்கில் செல் அனிமியா என்னும் சிவப்பணு குறைபாடு நோயினை ஒழிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட 2047ஆம் ஆண்டிற்கு முன்னரே இந்தியா அந்த நோயை முற்றிலும் ஒழித்துவிடும் என்று தாம் நம்புவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர்,

0: நாட்டில் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் இந்த இலக்கை எட்ட முடியும் என்று உறுதிபட கூறினார். ஆரோக்கியமான மகளிர் வலியூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருடனும் அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் பிரார்த்தனை ஆகிய கொள்கைகளால் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அடைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனில் பல மேம்பாட்டு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் வடகிழக்கு பகுதிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: நாட்டின் முன்னேற்றத்தில் வடகிழக்கு பகுதிகள் வன்முறை, சாலை மறியல்கள் மற்றும் புறக்கணிப்பால் மட்டுமே அறியப்பட்டன. ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியில் இதை மாற்றியமைத்து தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளை தேசிய பிரதான சாலைகளுடன் இணைக்கும் வசதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சுற்றுலா அதிகரித்து உள்ளூர் வருமானத்திற்கான சிறந்த வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 47,270 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவிடப்பட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரதமரே இந்த வடகிழக்கு பகுதிக்கு 83 முறைக்கு மேல் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் 8 புதிய பசுமை வெளி விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு 2014 ஆண்டில் 9 விமான நிலையங்கள் என்று இருந்த நிலை தற்போது 17 விமான நிலையங்களாக அதிகரித்துள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்களும் ஹெலிபோர்ட்டுகளும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக 2022 ஆண்டில் முதல் சரக்கு ரயில் மணிப்பூரையும், 2023 ஆண்டில் மேகாலயாவையும் சென்றடைந்தது. 2025 முதல் ரயில் மிசோரம் மாநிலத்தை சென்றடைந்தது. இதற்கிடையில் வடகிழக்கு பகுதியின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் PM டிவைன் திட்டத்தின் கீழ் மொத்தம் 6,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
0: நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். மேலும் குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்றும், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உற்பத்தி கடந்த நிதியாண்டில் சாதனை அளவாக 178,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராக்பூரின் அம்சராயில் உள்ள யந்திரா இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் ஆயுத தொழிற்சாலையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் உரையாற்றிய அவர், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய பாதுகாப்பு உபகரணங்களுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்து வருவதால் தற்போது பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி சுமார் 40,000 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாக கூறினார். இந்த ஆயுத தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் பிரஸ் மூலம் தயாரிக்கப்படும் உதிரி பாகங்கள் பாதுகாப்பு உபகரணங்களில் மட்டுமல்ல, ரயில்வே, இஸ்ரோ மற்றும் DRDO போன்ற அமைப்புகளின் இயந்திரங்களிலும் பயன்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான வேலை ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கினார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகை செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகளுடன் பணியாற்றும் ஒவ்வொரு கூடுதல் பணியாளருக்கும் மாதந்தோறும் 3,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் உதவிகரமாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியாவுக்கான இருநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். அவரது பிரான்ஸ் பயணத்தின் போது எவியானில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்ஸ், பிரிட்டிஷ் பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹீன் ஆகியோர் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பிரதமர் பங்கேற்றார். முன்னதாக திரு மோடி பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானுடன்

0: பிரான்சின் நைஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு ஒன்றிணைந்த ஒரு சிறந்த தளமாக விளங்கியது. பிரதமரின் ஸ்லோவேக்கியா பயணத்தின் போது பிரிட்டிஸ்லாவாவில் உள்ள அதிபர் மாளிகையில் அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னியை சந்தித்தார். அங்கு நடைபெற்ற சிறப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவேக்கியாவின் மிக உயரிய விருதான முதல் வகுப்பு வெள்ளை இரட்டை சிலுவை விருது வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்று பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. யோகா தினம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் முழுமையான நல்வாழ்வை மேம்படுத்துவதில் யோகா பெரும் பங்கு வகிக்கிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்திய விமானப்படை நாடு முழுவதும் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வடக்கில் உள்ள லேயின் உயரமான மலைகள் முதல் தெற்கில் உள்ள கார் நிகோபார் கடற்கரை வரையிலும், கிழக்கில் உள்ள தவாங் எல்லைகள் முதல் மேற்கில் உள்ள புனித நகரமான துவாரகா வரையிலும் இந்நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மட்டுமின்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் NCC மாணவர்களும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு விமானப்படை தளங்களில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது.
0: மேகாலயாவின் ரிப்போய் மாவட்டத்தில் உள்ள போய்ரிம்போங்கில் வடகிழக்கு பிராந்தியத்தின் மிகப்பெரிய இயற்கை முறை வாசனை பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் இணைந்து மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் கே சங்மா மற்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். அரசின் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான இயற்கை முறை மதிப்பு சங்கிலி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஊக்குவிடப்பட்ட கிழக்கு ரிப்போ இயற்கை முறை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் இந்த வசதி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 32 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த நிலையம் இஞ்சி, மஞ்சள், மிளகு மற்றும் மிளகாய் உள்ளிட்ட இயற்கை முறை வாசனை பொருட்களை ஆண்டுக்கு 10,000 மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக பதப்படுத்தும் திறன் கொண்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் 2024 புவியியல் குறியீடு பெற்ற லகாடாங் மஞ்சள் உள்ளிட்ட உயர்தர இயற்கை முறை விளைபொருட்களில் மேகாலயா கொண்டு வந்துள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், அரசின் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று காலை நடைபெற்றது. இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விக்னேஷ் கண்ணன், திரு அழகு சுந்தரம், திரு ராமு, தலைமை செயலாளர் திரு சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் துறை இயக்குநர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடுகள், கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அரங்குகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் பார்வையிட்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெண் வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில்முறை பணிகளை திறம்படவும் பாதுகாப்பாகவும் சமமான சூழலில் மேற்கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து உச்சநீதிமன்றம் இன்று வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சிக்கில் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனில் பல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று காலை நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
5: Akashvani Puducherry, நேரம் 7:33. திரையிசை தொடக்கமாக ஒழிக்க வரும் பாடல் தெகடி திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்கத் சைந்தவி பாடியது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2

0: 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ஸ்கீமில் வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள் முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
0: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹5,83,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பாய்வம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: புதிய
0: குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாத்

0: ஜெயலலிதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25. இனி உழவர்களுக்கான அறிவிப்பு. பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகு லேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும். தன்மையை பெற்றிருக்கு. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5

0: ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டுவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கு விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளறி சிறியா மேகு லேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்றும் உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண்ணாகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீட்டு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகளை மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் பயிர் பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி, விவசாயிகளுக்கான ஓய்வூதிய உதவி, கல்வி திருமண உதவித்தொகை, அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களை ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதனை விண்ணப்பிக்கும் முறை அருகில் உள்ள பொது சேவை மையம் CSC மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்டர் TN என்ற செயலி மூலமாகவும் இதனை பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
5: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
4: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். காளான் வந்து ஒரு பூசண வகை சார்ந்த ஒரு தாவரங்க. இது ஒளிசேக்கில் ஈடுபடுறதில்ல, ஆகவே இது பச்சை நிறத்தன்மை இல்லாத தாவரம்ன்ற நம்ம சொல்றோம். இயற்கையிலே கிடைக்கக்கூடிய 69,000 வகை காளானில் சுமார் 2,000 வகை காளான் வந்து உண்ண தகுந்தவை என கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருக்கிற சத்தும் மருத்துவ குணமும் பாத்தீங்கன்னா காளான்ல பல வகை சத்து இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா, உடலுக்கு தேவையான புரத சத்து, மாவு சத்து, உயிர் சத்து, தாது சத்து, நார் சத்து போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குங்க. காய்கறியில அப்புறம் பழங்கள்ல கிடைக்கிறத விட புரத சத்து இதுல அதிகமா கிடைக்குது. குறிப்பா 20-25% புரத சத்து நமக்கு வந்து காளான்ல இருந்து கிடைக்குது. காளான்ல பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து, மாவு சத்து கம்மியா இருக்கிறனால இருதய கோளாறு, இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்ற எல்லா நோய்களும் வராம தடுக்க முடியும். காளான்ல பாத்தீங்கன்னா லைசின், டிரிப்டோபான் போன்ற அமினோ அமிலங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி இந்த காளான்ல இருந்து கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, சோடியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நமக்கு கிடைக்குதுங்க. குறிப்பா மலசக்கல் வராம தடுக்குதுங்க. இதுல பொட்டாசியமும் சோடியமும் இருக்கிறனால இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இது ஏற்ற உணவா இருக்குங்க. குறைந்த இடவசதியில நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் வந்து காளான் வளர்ப்பு தாங்க. காளான்ல என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு பாக்கலாம். நம் நாட்டில் சீதோசன நிலைக்கு ஏற்றவாறு காளான் 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, சிப்பி காளான், பால் காளான், வைக்கோல் காளான், மொட்டுக்காளான். சிப்பி காளான் அதோட சுழற்சி காலம் பாத்தீங்கன்னா 45-50 நாட்கள். நெல் வைக்கோல் மூலயமாவும் இல்லைன்னா கோதுமை வைக்கோல் மூலமாவும் நம்ம வந்து வளர்க்கலாங்க. இது 25-30°C வெப்பத்துல வந்து நல்லா வளரக்கூடிய தாவரங்க. சிப்பி காளான்ல என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்னா, கோவன், APK1, MDU1, ஊட்டி1, அப்புறம் MDU2 இதெல்லாம் இருக்குங்க. அது போக கோ2 அப்படிங்கிற ரகமும் இருக்கு. பால் காளான்ல பாத்தீங்கன்னா APK2 அப்படிங்கிற ரகம் இருக்கு. இன்னொரு 2 காளான் என்னென்ன அப்படின்னா வைக்கோல் காளான், அப்புறம் மொட்டுக்காளான். மொட்டுக்காளான்ல பாத்தீங்கன்னா ஊட்டி2 அப்படிங்கிற ரகம் இருக்குங்க. இப்போ வந்து சிப்பி காளான் சாகுபடி எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல சிப்பி காளான்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடல்ல இருக்கிற சிப்பி வடிவத்துல இருக்கிறனால இது வந்து சிப்பி காளான் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குங்க. இந்த காளான் வந்து எல்லா காளான் வளர்ப்பை விட எளிதா வந்து வளர்க்க முடியும். காளான் வளர்ப்பு சூழ்நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, காளான் வந்து 20-30°C நல்லா வளரக்கூடிய ஒரு தாவரங்க. இதுல ஈரப்பதம் வந்து 75% கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காளான் நல்லா வளராது. நம்ம வந்து 85% மேல ஈரப்பதம் காற்றுல இருக்கணுங்க. 85% மேல காற்றுல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா காளான் வந்து நல்லா வளருங்க. காளான் குடில் எப்படி வந்து அமைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். நல்ல நிழலான பகுதியில வந்து காளான் வளர்க்கணும். ஏன்னா காளான் வளரக்கூடிய தன்மை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அறையின் வெப்பமும் அப்புறம் அதோட சுத்தத்தை பொறுத்துதான் இருக்குங்க. காளான் வளர்க்க பயன்படுத்தும் அறையோ குடிலோ குளிர்ச்சியாக இருக்கணுங்க. காளான் குடில் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, தென்னை ஓலை இல்லைன்னா பனை ஓலை கொண்டு அமைக்கலாங்க. குடில் வந்து கிழக்கு மற்றும் மேற்கு திசையில இருக்க மாதிரி இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா, சூரிய ஒளி நேரடியா வந்து காளான் குடில தாக்காம இருக்கிறதுக்காக, குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில வந்து அமைக்கணுங்க. தென்னங்கீற்றை வந்து நல்ல நெருக்கமா கட்டணும். அப்பதான் வந்து குடில வந்து குளிர்ச்சியா வச்சுக்க முடியும். அது இல்லாம காற்றோட ஈரப்பதத்தை வந்து நம்ம வந்து 85% மெயின்டைன் பண்ணலாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா படுதாக்களை கட்டி தொங்க விடணும். அப்பப்போ தண்ணீர் வந்து அந்த படுத்தால தெளிக்கணும். நல்ல காற்றோட்டம் கொடுக்கணும். மங்கிய வெளிச்சம் கொண்ட கொட்டகை இருக்குமாறு கட்டணுங்க. திறந்து மூடும் ஜன்னல்களை வந்து அமைக்கணுங்க. அப்புறம் ஈரமானியும் வெப்பமானியும் பொருத்தி ஈரப்பதத்தையும் வெப்பத்தையும் கவனித்து கொள்ளணுங்க. குடில ஈரத்தன்மைய மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மணல்ல வந்து தண்ணி தெளிக்கணுங்க. மணல் வந்து எவ்வளவு வந்து குடில போடணும் அப்படின்னா, ஒரு 1/2 அடிக்கு வந்து நம்ம மணல் வந்து கொட்டணுங்க. ஒரு

30 சென்டிமீட்டர் அளவுக்கு மணல் கொட்டி அதில் நீர் தெளிச்சோம்னா அதில் இருக்கிற வெப்பமும் ஈரப்பதத்தையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாங்க. காளான் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, காளான் விதை, வைக்கோல் அல்லது கரும்பு சக்கை, இல்லை பாலத்தின் பைகள், கிருமி நாசினி, அலுமினியம் பாத்திரம், சாக்கு, மணல், நீர், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். 6 மாதம் பூஞ்சான் தொற்று அடையாத வைக்கோலை தான் வந்து நம்ம உபயோகப்படுத்தணுங்க. எப்படி வந்து காளான் படுக்கையை தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க. படுக்கையை தயாரிக்கிறதுக்கு வைக்கோலை 3 முதல் 5 சென்டிமீட்டர் அளவு துண்டாக வெட்டிட்டு நல்ல குளிர்ந்த நீர்ல 6 மணி நேரம் ஊற வச்ச பின்னாடி 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 1 மணி நேரத்துக்கு வேக வைக்கணுங்க. வேக வச்சிட்ட பிறகு அது சுத்தமான படுத்தால போட்டு நிழல்ல வந்து உலர்த்தணுங்க. உலர்த்த பின்னாடி அந்த வைக்கோலை பிழிஞ்சோன்னு வச்சு நீர் சொட்டக்கூடாது. அந்த வைக்கோல்ல வந்து 65% நீர் வந்து இருக்கணுங்க. இப்போ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, வைக்கோலை துண்டு துண்டாக வெட்டாம 12 மணி நேரம் ஊற வச்ச பிறகு குறைந்த அளவு நீரில் 45 நிமிடம் வேக வச்சு தொற்று நீக்கம் செய்யணுங்க. ரசாயன முறைப்படி வைக்கோலை வந்து கார்பன் டைசம் மற்றும் ஃபார்மலின் மருந்து கரைச்சலில் ஊற வைத்து தொற்று நீக்கம் செய்யப்பட்டால் அதில் விஷத்தன்மை அதிகம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதனால கார்பன் டைசம் மருந்தை வந்து முற்றிலும் உபயோகப்படுத்த கூடாதுங்க. ஒரு விதை பாக்கெட்ல எத்தனை காளான் படுக்கைகள் செய்யலாம் அப்படின்னா, 2 காளான் படுக்கைகளை நம்ம தயாரிக்கலாங்க. காளான் படுக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள பையா இருக்கணும். அகலம் பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 80 காஜ் திக்னஸ் பாலித்தீன் பைகளை நம்ம எடுத்துக்கணுங்க. அந்த படுக்கையை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, 5 சென்டிமீட்டரை நல்ல சுத்தம் செஞ்ச வைக்கோலை அந்த பைக்குள்ள அடைச்சு அதை சுத்தி 25 கிராம் விதைகளை நம்ம தூவணும். அதே போல தூவின மொத அடுக்க விட்டுட்டு இன்னும் 2, 3, 4 மொத்தம் 5 அடுக்குகளை வந்து நம்ம இதே மாதிரி அடுக்கணுங்க. அடுக்கின பிறகு அது மேல வந்து நூலால கட்டிடணுங்க. அதுக்கப்புறம் 12 முதல் 15 நாட்களுக்கு வந்து கழித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருந்து காளான் வளர தொடங்குங்க. இதுதான் வந்து காளான் படுக்கை செய்கிற முறை. 21 நாட்களுக்கு பிறகு முதல் அறுவடையில வந்து நம்ம 200 ல் இருந்து 300 கிராம் அறுவடை செய்யலாங்க. மொத்த அறுவடைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல இருந்து 500 ல் இருந்து 600 கிராம் வரை நமக்கு கிடைக்கும். சிப்பி காளான் வளர்க்கறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாங்க. நம்ம விதை வந்து நல்ல நிறுவனத்திலிருந்து வாங்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வீரியம் மட்டும் இருக்கும். அதனால அஸ்பர்ஜில்லஸ், ரைசோபஸ், பெனின்சிலம் போன்ற பூஞ்சான் தொற்று வர வாய்ப்பு இருக்கு. நோய் தாக்கிய வைக்கோலை வந்து நம்ம உபயோகப்படுத்த கூடாது. ஏன் அப்படின்னா, காளான் படுக்க வந்து பூஞ்சான் தொற்று நிறைய தாக்கிருங்க. அதனால வந்து நம்ம நோய் தாக்கிய வைக்கோலை பயன்படுத்த கூடாதுங்க. ஏரி மற்றும் குட்டை நீரை வந்து பயன்படுத்த கூடாதுங்க. அப்புறம் உப்பு நீரை வந்து பயன்படுத்த கூடாது. ஏன்னா உப்பு நீரை பயன்படுத்தினா பூஞ்சான் வளர்ச்சி வந்து பெரிதும் பாதிக்கப்படுங்க. காளான் கொட்டகை வெப்பநிலை கண்டிப்பா 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கணுங்க. காளான் படுக்கையில் அஸ்பர்ஜில்லஸ், பெனின்சிலம் போன்ற தொற்றுக்கள் தோன்றினால் படுக்கை வீணாகிவிடும். அதனால 25 ல் இருந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணுங்க. 30 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியா இல்ல அதிகமாக இருந்தா தொற்று வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. படுக்கைகளை வந்து மொட்டு வர்றதுக்கு முன்னாடி தண்ணீர் தெளிச்சோம் அப்படின்னா காளான் வந்து நல்லா வளராதுங்க. கெட்டு போன காளான் வந்து பச்சை நிறம் அல்லது கருப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றி புதைத்து விடணும். நல்லா முதிர்ச்சி அடைந்த காளான்ல வந்து நம்ம நீர் தெளிக்க கூடாதுங்க. தெளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா மஞ்சள் நிறமா மாறிடும், சாப்பிடக்கூடியதாக இருக்காதுங்க. பூச்சி தொற்று ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து காளான் படுக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு அதுல வந்து கார்பன் டைசம் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து 24 மணி நேரத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறம் காளான் படுக்கைகளை குடில வைக்கணுங்க. இதெல்லாம் தான் சிப்பி காளான் சாகுபடி செய்கிற முறைகள். காளானை வந்து எப்படி மதிப்பு கூட்டலாம் அதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன காளான் உணவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் கட்லட், காளான் சமோசா, காளான் சூப், காளான் ஊறுகாய், காளான் கெச்சப், காளான் கீர் போன்ற நிறைய உணவுகள் இருக்குங்க. காளான் கட்லட் எப்படி செய்யலாம் அப்படின்னா, அதோட தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, காளான் 250 கிராம், உருளைக்கிழங்கு 200 கிராம், பெரிய வெங்காயம் 4, பச்சை பட்டாணி வந்து 100 கிராம் எடுத்துக்கணும், துண்டு துண்டா நறுக்கிய இஞ்சி வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும், மிளகாய்த்தூள் 100 கிராம் எடுத்துக்கணும், மஞ்சத்தூள் 1 தேக்கரண்டி எடுத்துக்கணும், கொத்தமல்லி தூள் 1 தேக்கரண்டி எடுத்துக்கணும், மசாலா தூள் வந்து 1 தேக்கரண்டி எடுத்துக்கணும், லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய்

இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. செய்முறை பார்த்தீங்கன்னா, காளானை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் மற்றும் மசாலாவுடன் சேர்த்து வேக வைக்கணுங்க. வானலியில் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை ஆகியவற்றை எண்ணெயில் வதக்கி வேக வைத்த காளானுடன் சேர்க்கணுங்க. உருளைக்கிழங்கு மற்றும் பச்சை பட்டாணி ஆகியவற்றை வேக வைத்து பெசைஞ்ச காளானுடன் சேர்க்கணுங்க. பின்பு அவற்றை சிறு சிறு உருண்டையாக உருட்டி முட்டையின் வெள்ளை கருவில் தோய்த்து எடுத்து தூளாக்கிய ரொட்டி துண்டுகளாக சேர்த்து எண்ணெயை விட்டு செந்நிறம் ஆகும் வரை வறுத்தெடுக்கவும். இதுதான் வந்து காளான் கட்லெட் செய்யும் முறைங்க. காளான் சமோசா எப்படி செய்யணும் அப்படின்னா, அதோட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, காளான் வந்து 100 கிராம், கேரட், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், பட்டாணி இதெல்லாம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 1, தூளாக்கிய இஞ்சி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கணும், மஞ்சத்தூள் சிறிதளவு எடுத்துக்கணும், அரைத்த மசாலா பசை 1/4 தேக்கரண்டி எடுத்துக்கணும், கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை எடுத்துக்கணும், மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் வந்து 250 மில்லி, கோதுமை மாவு 1 கப், உப்பு தேவையான அளவு. சரி, காளான் சமோசா எப்படி செய்யலாம் அப்படின்னா, காய்கறி மற்றும் காளானை சிறு துண்டாக வெட்டிக்கிட்டு மசாலா பசை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மற்றும் உப்பு ஆகியவற்றை 10 நிமிடத்துக்கு அதோடு சேர்த்து வேக வைக்கணுங்க. வானலியில் எண்ணெயை விட்டு சிறு துண்டுகளாக நறுக்கிய வெங்காயம், இஞ்சி மற்றும் மிளகாய் ஆகியவற்றை நன்றாக வதக்கி எடுத்துக்கணுங்க. பின்பு அவற்றை வேக வைத்த காய்கறி மற்றும் காளானுடன் சேர்க்கணுங்க. இவற்றை நன்றாக கலக்கி விடணும். கோதுமை மாவை சப்பாத்தி மாவை போல பிசைஞ்சு சிறிய உருண்டைகளாக பிடித்து கொள்ளணுங்க. பின்பு அவற்றை தட்டையாக்கி அவற்றின் நடுவில் வேக வைத்த காளான் கலவையை வைத்து முக்கோண வடிவம் வருமாறு 3 பக்கம் வடிக்கவும். பின்பு இவற்றை எண்ணெயில் செந்நிறமாகும் வரை வறுத்தெடுக்கணுங்க. இதுதான் வந்து காளான் சமோசா செய்கிற முறை. நெக்ஸ்ட்டு காளான் சூப்பு. காளான் சூப்பு செய்யணும் அப்படின்னா என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் 100 கிராம், வெண்ணெய் 30 கிராம், மிளகாய்த்தூள் 1/4 தேக்கரண்டி, ஏலக்காய் பொடி 1/4 தேக்கரண்டி, பால் 1 கப், தக்காளி 1 கப், பெரிய வெங்காயம் 2 கப், 2 வெங்காயம் எடுத்துக்கணுங்க, இஞ்சி 20 கிராம், பூண்டு 20 கிராம், மைதா 30 கிராம், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. செய்முறை என்ன அப்படின்னா, தக்காளியை சார் புளிஞ்சிக்கணுங்க. சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய காளான், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி சாறு மற்றும் 4 கப் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கணுங்க. மைதா மாவை வெண்ணெயில் சிறிது வறுத்து அதனுடன் பால் சேர்த்து கிளறணுங்க. இவற்றை வேக வைத்த காளான் கலவையுடன் சேர்த்து 15 நிமிடங்கள் கொதிக்க விடவும். பிறகு மஞ்சத்தூள், உப்பு, ஏலக்காய் சேர்க்கணுங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடணுங்க. இதுதான் வந்து காளான் சூப்பு செய்கிற முறை. நெக்ஸ்ட் காளான் ஊறுகாய் வந்து எப்படி செய்யலாம், அதனால் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, காளான் 500 கிராம், புளி 40 கிராம், நல்லெண்ணெய் 300 மில்லி, இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம், பட்டைத்தூள் 1/4 தேக்கரண்டி, கிராம்புத்தூள் 1/4 தேக்கரண்டி, சோம்புத்தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1/2 தேக்கரண்டி, வெந்தயத்தூள் 1/2 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/4 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1/4 தேக்கரண்டி, கொத்தமல்லித்தூள் 6 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 3 தேக்கரண்டி, புளி கரைச்சல் 2 தேக்கரண்டி, உப்பு 2 தேக்கரண்டி. காளானை நன்றாக கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கிக்கணுங்க. வானலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நறுக்கிய காளானை சேர்த்து தண்ணீர் வற்றும் வரை வதக்கணுங்க. இஞ்சி, பூண்டு இரண்டையும் விழுதாக அரைத்து கொள்ளணுங்க. வானலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளித்து இஞ்சி, பூண்டு விழுதையிட்டு வதக்கணுங்க. பின்பு வறுத்த காளான், மிளகாய்த்தூள் மற்றும் மற்ற தூள்களை சேர்த்து வதக்கணுங்க. புளிக்கரைச்சல், உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிந்து வரும் நிலையில் புளியை சேர்த்து கலக்கி அடுப்பிலிருந்து இறக்கி பாட்டிலில் நிரப்பிடணுங்க. இதுதான் வந்து காளான் ஊறுகாய் செய்கிற முறை. காளான்களை பதப்படுத்தும் முறைகள் என்னென்ன அப்படின்னா, உலர வைக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உப்பு மற்றும் ஆசிட் அமிலத்தை சேர்த்து பதப்படுத்துறதுங்க. இப்போ வந்து உலர வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். காளானை மதிச்சுட்டு நல்லா கழுவிடணுங்க. கழுவிட்டு 2 கூறாக நறுக்கிடணுங்க. நறுக்கின காளானை வந்து 2% உப்பு, அப்புறம் 0.1% சிட்ரிக் அமிலம் அதோட தண்ணீரை ஊற்றி 3 நிமிஷம் வேக வைக்கணுங்க. 1% பொட்டாசியம், அப்புறம் 0.2% சிட்ரிக் அமிலம், 6% சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. 3% உப்பு கரைச்சலை 16 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டணும். இப்படி வடிகட்டிட்ட பிறகு மின் உலர்த்தியில் உலர்த்தணுங்க. அது எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கணும்னா 60 டிகிரி செல்சியஸ், 8 மணி நேரத்துக்கு இருக்கணுங்க. காளானை இந்த முறையிலையும் நம்ம வந்து பதப்படுத்தலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு மற்றும் ஆசிட் அமிலத்தை சேர்த்து பதப்படுத்தலாங்க. எப்படி பதப்படுத்தலாம் அப்படின்னா, காளானை வந்து நல்லா கழுவிட்டு

0: ஆவியில 3 நிமிஷம் வேக வச்சுட்டு உப்பு கரைச்சலை சேர்த்தணுங்க. உப்பு கரைச்சல் வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்னா 5% உப்பு, 0.2% வந்து ஆசிட் அமிலம், 0.1% KMS அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்லா சுத்தம் செஞ்ச பாட்டிலில் அடைக்கணுங்க. இது ஒரு பாதுகாப்பு முறை. இந்த 2 முறையை பயன்படுத்தி காளானை வந்து நல்லா பதப்படுத்தலாங்க. நம்ம லாபகரமான காளான் வரப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதலை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோங்க. இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றி நம்ம வந்து லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி.
1: இதுவரை லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் நுண்கீரைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். மேற்கத்திய நாட்டு மக்களின் உணவுகளில் முக்கிய இடம் பிடித்துள்ள இந்த நுண்கீரைகள் தற்பொழுதுதான் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பரவலாக வளர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மைக்ரோ கிரீன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இவற்றை தமிழில் நுண்கீரைகள் என்றோ தளிரிலைகள் என்றோ கூறலாம். அதாவது, முளைக்கட்டிய பயிர்களுக்கும் நன்கு வளர்ந்த கீரைகளுக்கும் இடைப்பட்ட பருவமே இந்த தளிர்கீரைகள் அல்லது நுண்கீரைகள் ஆகும். நாம் பொதுவாக உண்ணும் கீரைகள் மட்டுமின்றி காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களை கூட இந்த முறையில் வளர்த்து நமது அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளலாம். விதை விதைத்து சுமார் 7 நாட்களிலிருந்து 10 நாட்களுக்குள் அறுவடை செய்து சமையலுக்கு அல்லது விற்பனைக்கு கொண்டு வந்து விடலாம் என்பதால் இது எப்பொழுதும் வாடாது, புதிதாக காணப்படும். கீரைகளை உண்ணாத குழந்தைகளுக்கு இந்த தளிர் கீரைகளை அவர்கள் விரும்பி உண்ணும் உணவு எதுவாயினும் அதில் சேர்த்து கொடுத்து உண்ண வைக்க முடியும். ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ள நம் நாட்டில் நுண்கீரைகள் சாகுபடியில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் விற்பனை தொடர்பாக தொழில் தொடங்கினால் எளிதில் சந்தை விரிவுபடுத்திக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. தொழில் முதலீடு. இதனை தொழிலாக செய்வதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை. குறைந்தபட்சம் ₹5,000 முதல் ₹10,000 வரை இருந்தால் போதுமானது. தரமான விதைகள் வாங்க மட்டுமே செலவாகும். சரியான சாகுபடி முறைகளை தெரிந்து கொண்டால் எளிதில் சாகுபடி செய்ய முடியும். வீட்டில் உள்ள அலமாரிகள் போன்றவற்றை பயன்படுத்தி முதலில் வீட்டு பயன்பாட்டிற்கு வளர்த்து பின் அதனை தொழிலாக துவங்கலாம். மிக குறைந்த முதலீடு, சிறிய பயிற்சியும் இருந்தால் போதும். எளிதில் இத்தொழிலை பயன்படுத்தி தொழில் தொடங்கலாம். சாகுபடிக்கு மணல் அவசியமில்லை. பெரிய அளவில் தண்ணீர் செலவும் இருக்காது. ஆனால் உப்பு அதிகமுள்ள தண்ணீரை பயன்படுத்தி வளர்ப்பது கடினமாகும். சுமார் 7 நாட்களில் அறுவடை செய்து காற்று போகாத டப்பாக்களில் போட்டு பெரிய ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்டுகள், பயிற்சி கூடங்கள், மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும். காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டிய தானியங்கள் ஆகியவற்றில் உள்ள சத்துக்களை காட்டிலும் பல மடங்கு சத்து மிக்க இந்த நுண்கீரைகள் பற்றிய விழிப்புணர்வு இருப்பவர்களுக்கு இதன் முக்கியத்துவம் நன்கு புரியும். மேலும் இதை சாகுபடி செய்யும் பொழுது ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தப்படாததால் முழுமையான ஊட்டச்சத்தினை, ரசாயனமற்ற உணவினையும் பெற முடியும். பெண்களுக்கு உகந்த தொழில். நுண்கீரைகள் சாகுபடி முறையில் பெரிய அளவில் உடல் உழைப்பு தேவையில்லை என்பதால் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிய பின் இருக்கும் குறைந்த நேரத்தில் எளிதாக இத்தொழிலை செய்ய முடியும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கூட இதனை தரமாக செய்யலாம். அதிக வெப்பம், மழை, குளிர் போன்றவை நோய் தாக்குதலை ஏற்படுத்தும். எனவே சாகுபடியின் பொழுது சரியான வெப்பநிலையை உறுதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டுதல். பொதுவாகவே வேளாண்மை சார்ந்த தொழில்கள் எதுவாக இருப்பினும் மதிப்பு கூட்டுதல் கூடுதல் வருமானத்திற்கான ஒரு முக்கியமான வழியாகும். எனவே நுண்கீரைகளை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுதல் செய்தால் சாகுபடியில் கிடைக்கும் வருமானத்தை விட அதிகமான நிகர லாபம் பெறலாம். இனி சாகுபடி செய்வதுடன் கீரையை பயன்படுத்துவது மட்டுமின்றி உலர்த்தி பொடியாக்கி பீட்சா, பர்கர், தோசை, மில்க்ஷேக் போன்ற உணவுகளிலும் இதனை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குறிப்பாக கோதுமையில் உருவாகும் நுண்கீரைகளை பயன்படுத்தி சாறு தயாரித்து அதனை உடல் எடை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல டயட்டாக இருக்கும். இது விரைவாக நீர்த்தன்மை குறைந்து வாடிவிடும் என்பதால் அறுவடை செய்தவுடன் விற்பனை செய்துவிட வேண்டும்.

சந்தையில் இருக்கும் தேவைக்கேற்ப விதைப்பினை மேற்கொள்வது சரியான முறையாக இருக்கும். சரியான காற்றோட்டம், நீர் வடிகால் வசதி, வெப்பநிலை போன்றவற்றால் பூஞ்சை பாதிப்பு ஏற்படாது. வீடுகளில் உள்ள இடங்களில் நாளொன்றுக்கு 5 முதல் 6 மணி நேரம் வெயில் கிடைத்தால் அந்த இடத்தினை பயன்படுத்தி இதனை வளர்க்கலாம். விதைகள் கடுகு, வெந்தயம், சூரியகாந்தி, பீட்ரூட், கேரட் பயிறு வகை பயிர்கள், புரொக்கோலி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, ஆலி விதை, கோதுமை, பட்டாணி போன்ற பல வகையான விதைகளை பயன்படுத்தி நுண்கீரைகள் எளிதாக வளர்க்கலாம். தமிழகத்தில் பச்சை பயிறு, உளுந்து, கொள்ளு, தட்டைப்பயிறு போன்ற பயிறு வகை பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்யப்படுவதால் உழவர்களுக்கு மட்டுமல்லாமல் விதை உற்பத்தியாளர்களுக்கு கூட இந்த நுண்கீரைகள் தொழில்நுட்பம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிக லாபம் அளிப்பதாக அமைகிறது. மேலும் பயிறு வகை பயிர்களின் வளர்ச்சிக்கு சுமார் 5 முதல் 7 நாட்கள் வரை ஊட்டச்சத்துக்கள் எதுவும் தனியாக அளிக்க வேண்டிய அவசியமில்லை. விதையினுள் இருக்கும் சத்தினை கொண்டே 2 இலைகள் நிலை வரை வளர்ந்துவிடும். எனவே தண்ணீர் மட்டும் கொண்டு ஹைட்ரோபோனிக் முறையில் நுண்கீரைகளை வளர்க்கலாம். பொதுவாக இந்த நுண்கீரைகள் தொழில்நுட்பம்

0: ஆகவோ அதிக லாபம் அளிப்பதாக அமைகிறது. மேலும் பயிறு வகை பயிர்களின் வளர்ச்சிக்கு சுமார் 5 முதல் 7 நாட்கள் வரை ஊட்டச்சத்துக்கள் எதுவும் தனியாக அளிக்க வேண்டிய அவசியமில்லை. விதையினுள் இருக்கும் சத்தினை கொண்டே 2 இலைகள் நிலை வரை வளர்ந்துவிடும். எனவே தண்ணீர் மட்டும் கொண்டு ஹைட்ரோபோனிக் முறையில் நுண்கீரைகளை வளர்க்கலாம். பொதுவாக இந்த நுண்கீரைகள் தொழில்நுட்பம் நகர்வாழ் மக்களுக்கு தினசரி சத்தான கீரை வகையினை சுயமாக உற்பத்தி செய்து கொள்வது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்பாகவும் அமையும். மேலும் இதனை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுதலும் செய்து வருமானத்தை அதிகரித்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். எனவே வேளாண் பெருமக்கள் நுண்கீரை வளர்ப்பு தொழில்நுட்பங்களை அறிந்து அதனை ஒரு தொழிலாக செய்து வருமானத்தை அதிகரிக்கலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கட்டி புட்டு
1: அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
3: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-658. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் முகவரி agnchn1@gmail.com என்ற முகவரியிலும் அனுப்பலாம்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8:05.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
3: இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். அதில் நமக்கு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு எபிசோடு அமையும்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் ஸ்ரீ வித்யா மாரியப்பன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கூட 2 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6-phase மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
4: வணக்கம்.
3: ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலிமா பலரோட லைஃப்ல உடம்பும் முக்கியம் மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களோட பயணத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிற டாக்டர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி

0: മെഡിക്കൽ കോളേജ് ആൻഡ് ഹോസ്പിറ്റലോട് മാനിപ്പുലേറ്റീവ് തെറപ്പി ഡിപ്പാർട്ട്മെന്റോട് HOD ആൻഡ് പ്രൊഫസർ ഡോക്ടർ ദീപ അവർഗൽ. വെൽക്കം ടു ദി ഷോ മാം. டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அது வந்து கேரியராக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம பர்சனல் க்ரோத், இல்லை பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்தே போயிடுறோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோன்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, இல்லை ஒரு ஃபியர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு கவலையோடு தான் இருக்காங்க. இது இல்லாமல் கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் வந்து அதை விட முக்கியமான விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பெருசாக இருக்குது. இப்போது 100ல் 99 பேர் கேட்டானா, ஒன்று எனக்கு தலைவலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இல்லை முதுகு வலி இருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு எஸ்பெஷலி வந்து இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் இஷ்யூஸ். ஸோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது வந்து தெரப்பி மூலமா எவ்வளவோ பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனசோட பிரச்சனையை சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனையை சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது?
1: ஓகே, யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். ஸோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து டு யுனைட், அதாவது நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் யோகா. வெறும் ஒரு நோயாளியை ஃபிசிக்கல் சிம்டமாக பார்க்காம அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறது தான் யோகா இயற்கை மருத்துவம். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான், பிரெயின் ஃபாக் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரத்தில் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது அது க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆகோ, ஹைப்பர் டென்சிவ் ஆகோ, இல்லை ஹார்ட் டிசீஸ் ஆகோ, எந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதில் இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில் எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பார்க்குறோம், என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம ஃபோன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ரோலிங். அது அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளை மறந்து நம்ம ஒரு விஷயத்தில் அப்படியே ஈடுபட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஃபிசிக்கலாக மென்டலாக நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒரு சின்ன விஷயம், நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட், ஸோ எந்த நேரமும் நம்ம வெயிலில் இருப்போம், வெயிலில் விளையாடுவோம், ஒரு PT பீரியடாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டேஸ், எந்த இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் ஏசி இதில் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவன் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் விளையாடுறதே கிடையாது, அதிகமாக அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோடு தான் இருக்காங்க. ஒன்று டிவி பார்க்குறாங்க, இல்லை வெப்சீரிஸ் பார்க்குறாங்க, இல்லை கேம்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதும், ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் இந்த மாதிரி மென்டலாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறதில்லை, அவாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸை யாருமே விரும்புறதே கிடையாது, எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அது எவ்வளோ ஈஸியாக நான் இங்கேருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பக்கத்து தெருவில் தான் நமக்கு ஒரு க்ராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு, பட் அங்கே போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலயமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்போ ஃபெசிலிட்டி வரும். ஒரு சின்ன வாக் கூட இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா they used to walk lot, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 steps அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடா கையை நெஞ்சில வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம், இல்ல குதிச்சிருப்போம், பிசிக்கலா நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து நம்ம எந்த வர்க்கை நம்ம பண்ணிருப்போம். சோ கம்ஃபர்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கம்ஃபர்டோடைய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச், ஒரு மூமெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறையுது அப்படின்னா ஸோ அங்க நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அதனால

0: கண்டிப்பாக நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும். அதனால நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போகிறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலாகவும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 72-73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமாக கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கிட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது 5 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாகவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் மென்டல் ஹெல்த்தாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் வந்து நிறைய தெரப்பீஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது மருந்து இல்லா மருத்துவம் இது. ஸோ இது நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை சொல்கிறோம். நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியில் 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்கே உணவே பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸஸை பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை. மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். ஸோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக் ஃப்ரம் த டிசீஸ்டு கண்டிஷன்.
1: ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசுல இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்ப இதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்க்கும் போது WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் இல்ல க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தர் இருக்கும் போது அது மனநல பிரச்சனையா வெளியில தெரியறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கண்டினியூஸ் டயர்ட்னஸ் இல்ல பிசிக்கல் பெயினா இல்ல ஒரு பாடி பெயினா இல்ல கம்ப்ளீட்டா ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் ஃபீல் இட் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்தில் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலிமா இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனால் என்ன எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இல்லை எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அப்போ இருந்து நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இது எப்படி மாறி இருக்கு?
2: கண்டிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சுருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்தில் இந்த கல்காலம்னு சொல்லுவோம்ல அந்த டைம்லேருந்து இருக்குது நமக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தனால தான் நம்ம இவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா அந்த புலிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமாக, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் எங்கே வருது என்ன வருதுன்ட்டு. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸுக்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்தில் புலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோனை சுரக்குது. ஹார்மோன் சுரந்தோடனே நம்ம பாடியில் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது, பட் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குமே இது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம உடம்புல இமீடியட்டாக தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமே இது நம்ம பாடியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளோட மூளையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது நம்மளுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அக்யூட்டாக நம்ம உடம்புல சில ஹார்மோன்

0: ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்னால க்ரோனிக்காக இருக்கும்போது தொடர்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தொடர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது, நம்மளுடைய தூக்கம் கெடுதல், அப்புறம் முடி கொட்டுதல், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, கருத்து போகிறது, இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால் இன்னும் பதட்டம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயாக மாறுது. அப்போது அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடலில் ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயாக வெளிப்படுது.
1: ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அந்த மோடில் இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னொன்னே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்கு, யூஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்றது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளை அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனால் இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்ல அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறது.
0: இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான குரூப்பாக பிரிச்சுடுறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதையே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கெடுதல் நினச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடுதல் ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லதுன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய அவுட்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாற்றும்.
1: நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க, கார்டிசால் அந்த தூக்கமின்மை. இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும், என்ன அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ எல்லாரும் தூங்கின பிறகு தான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த டைமை நம்மளதில் மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்ணுறோன்னா ஃபோனில் தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ரீல்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த ஃபோன்லேயே தான் முன்னா டிவி பார்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஃபோனுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புகிறோம். பட் வேற இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த ஃபோன் ஸ்க்ரோலிங், எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம்னு ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி போகிறதுனாலையும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெயின் இது வந்து நம்மளோட கார்டிசால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்ம பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்கிற விஷயமே அப்பப்போ பிரச்சனையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபோன் இல்லாமல் எனக்கான டைம் நைட்டு அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
0: நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரைட்டில் நம்ம நைட்டில் படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்ல போனால் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இதை ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும், ஐயோ ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபோன் எடுத்தவொடனே நீங்கள் சொன்னது தான் இருக்கும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோடய கிளையன்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் லைட் போடுங்க, லைட் போட்டு உட்காந்து பாருங்கள். படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது இன்னொரு டேஞ்சரஸான விஷயம், ஏன்னா நம்ம படுக்க போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தூங்க போகிறோம். ஆனால் தூங்க போகிற நேரத்தில் நம்ம லைட்டு போட்டு பார்க்கும்போது அது பிரெயினுக்கே ஒரு கன்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம தூங்க போல ஃபோன் பார்க்க போகிறோம் தான் அதுக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்கள் படுத்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர உங்கள் பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன் இன்றைக்கி தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும்.
2: ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள்

இருக்கு. பகல்ல நமக்கு வந்து செரோட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா, லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டார்க்னஸ்ல நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மொபைலில் நம்ம பார்க்கும் போது, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பார்க்கறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷனை ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் கார்டிசால் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நமக்கு டேயில், ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ், காலையிலேருந்து நான் ஆக்டிவாக இருந்தால் தான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தால் தான் பாடி ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டிசால் ஹார்மோன் காலையிலேருந்து ஆக்டிவாக இருக்கு, நைட்டில் அதோடைய லெவல் கம்மியாகணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம மொபைல் பார்க்கறது, இல்லை அதை கேம் விளையாடுறது, இல்லை வெப் சீரீஸ் அந்த மாதிரி பார்க்கறது, இப்படியெல்லாம் பார்க்கும் போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாகவே இருக்கும். நமக்கு அப்போது மெலட்டோனின் செக்ரீஷன் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன் நைட்டெல்லாம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் போது அகெயின் டே டைமில் இட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க காலையில் எழுந்த இடத்துலேருந்து டயர்டாக இருக்குது, என்னோடய ஒர்க்கை என்னால் எஃபெக்டிவாக பண்ண முடியல, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், என்னால் முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல, என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது, இது எல்லாமே வரதுக்கு காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். ஸோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்போ குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லை ஒரு காமெடி பார்க்குறோம், இல்லை சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது என்னென்னா, இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்டு ஹார்மோன் சொல்லலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் டோபமைன். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, அந்த மூவிஸ் மூலயமா, இல்லை கேமில் கிடைக்கக்கூடிய விக்ட்ரி மூலயமா நமக்கு அந்த டோபமைன் கிரெடிட் கிடைக்குது. ஸோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அதை திருப்பி திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோபமைன் அடிக்ஷன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ், அதை லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தே ஃபால் சிக், அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ் அந்த ஸ்கோர்ஸ் கம்மியாகுது, ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாகிடுது, தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட். ஸோ அதுலேயும் இல்லாமல் தே ஃபால் சிக் ஆல்சோ, ப்ரோங்கே லாஸ்துமான்ற கண்டிஷனில் வராங்க. எப்போவுமே ஒரு டிசீஸை நாங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாகவும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லை. அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 100% அவங்க மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போது தான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ரூல் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம். ஸோ அந்த அடிக்ஷன் அதோட நிக்கலை, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும், பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன பண்ணும், ரெகுலராக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் டெவலப் ஆகுது, ஈவன் டயபெட்டிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ காணப்படுது. அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் கீப் மொபைல் அவுட், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்க்கக்கூடாது, இந்த டைமுக்கு மேலே ஃபோனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபாஸ், நம்ம யோகாவில் வந்து ஒரு
ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது தான் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும். அண்ட் வி ஹாவ் டு காம்பன்சேட். சி, கம்ஃபர்ட்டும் எஃபோர்ட்டும் நமக்கு வேணும் தான், அதை

0: கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன் என்ன புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொபைலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்ணுறாங்க. அதை பிடிஎஃபாக கொடுத்துருங்க மேம், நாங்கள் ரொம்ப ஈஸியாக படிப்போம், லேப்டாப்பில் படிப்போம். ஸோ அவங்களுடைய ஃபுல் ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்பில் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்னிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். ஸோ மயோப்பியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலாக அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணுன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைவர்ஷன்,
1: இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதாவது நைட்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னோம்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்கப்பா அவன் வந்து புண்ணியமான படுத்த 5வது நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5வது நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களை இது பண்ணும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் வேண்டாம், ஏன்னா நம்ம நான் அதை பர்சனலாக பார்க்கறது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸில் எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைமை நான் விட்டேன்னா நான் எதையாவது தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன், தன்னால் அது என்னோட டயர்டாகி நான் தூங்குற வரைக்கும் ஃபோனை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் நான் எடுக்கலை ஆனால் எனக்கு தூக்கம் வரணும், ஏன் அப்படின்னா இப்போது ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நான் வந்து ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன இது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ்?
2: ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சிருந்து ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மைண்டில் அமைதியாக உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாமல் விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்காந்த உடனே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜராக ஓடும். அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்போ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றத இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்ச உடனே உட்காந்து ஜர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்கு, கிரேட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸ்ல நடந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள், நம்ம நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் பண்ணிருக்குமோ, அதுல நமக்கோ இல்லை யாருக்கோ நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்றது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமே தான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் வி வில் கோ டு ஸ்லீப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம ஒரு 4 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தவொடனே நான் நிறைய நேரம் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால எனக்கு மார்னிங் டயர்டாக இருக்கு, என்னால் என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து ப்ராப்பராக செயல்பட முடியல, இதனால என்னுடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டே வருதுன்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஒருத்தருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவுக்கட்டு போடுறோம், பட் மாவுக்கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல். அது மூலமாக உள்ளுக்குள்ள அந்த எலும்புகள் தானாக கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம ஒரு இமீடியட் மெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு. அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலாக.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லகுவாக ஆகும்.

0: நம்மளால் நல்லபடியாக தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. சரி, இப்போ யோகாவில் இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத இப்போ டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட இரண்டாம் பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:32:33. நேயர்கள் கவனத்திற்கு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-86-458. விண்ணப்பங்கள் விண்ணஞ்சல் மூலம் அனுப்பலாம். முகவரி AGNCHN1@gmail.com.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

0: நேரம் 8:35. 2 நொடி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வளமான வாழ்க்கைக்கு திறன் மேம்பாடு குறித்து புதுச்சேரி திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இயக்குநர் திரு சரவணன் பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் எம் சரவணகுமார்.
2: விக்சித் பாரத் எனப்படும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி இந்த எழுச்சிமிகு பயணத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது. அந்த வகையில் நம் நாட்டின் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை தீட்டி வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் உன்னத திட்டமான பிரதான் மந்திரி கௌஷால் விகாஸ் யோஜனா எனும் பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையின் புதுச்சேரி திறன் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: பிரதம மந்திரி கௌஷால் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்ன, அதோட நோக்கங்கள் என்ன?
3: தொழிலாளர் துறையின் கீழ் இயங்கும் பிரதம மந்திரி திறன் மேம்பாட்டுக் கழகமானது பல்வேறு குறுகிய கால பயிற்சிகளை மத்திய அரசாங்கத்தின் உதவியுடன் புதுச்சேரியில் நடத்தி வருகிறது. அதில் ஒரு பிரிவு தான் பிரதம மந்திரியின் கௌஷால் விகாஸ் யோஜனா, பிரதம மந்திரி திறன் மேம்பாட்டு திட்டம். இது பல்வேறு காலகட்டங்களில் வெர்ஷன் 1, 2, 3 and 4 இப்போ நடந்துன்னு இருக்கிறது 4. 2015 இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கும் புதுவையில் உள்ள இளைஞர்களுக்கும் குறுகிய கால பயிற்சிகள் கொடுத்து அவர்களுடைய வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கத்தை

0: நேரடியாக நடத்தப்படுகிற ஒரு திட்டமாகும். இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் திட்டம் தான்.
1: இந்த திட்டத்தில் பயிற்சி பெறணும் அப்படின்னா என்ன மாதிரி தகுதி இருக்கவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயிற்சி பெறலாம்?
0: இந்த திட்டத்தில் பயிற்சி பெற விரும்புகிறவங்க முதல்ல வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் இந்த திட்டத்தில் பயிற்சி பெறலாம். இந்த திட்டமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தொழில் தெரிஞ்சவங்க தங்களை ஊக்குவிக்கிறதுக்கு மறுபடியும் படிக்கலாம், இல்லை புதிதாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம், காலேஜில் படிச்சுருக்கிறவங்க அவங்களுடைய தொழில் திறமையை பகுதி நேரமாக செய்யறதுக்கு படிக்கலாம். குறுகிய கால பயிற்சி என்பதனால 300 மணி நேரம், 200 மணி நேரம், 2 மாதத்துக்குள்ளே இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த பயிற்சிக்கு வந்து வயது வரம்பு இல்லை என்பது ரொம்ப முக்கியம்.
1: அப்போ இந்த திட்டங்களுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது, ஆனால் வந்து அதுக்கான பயிற்சி வந்து நேரடியாக வந்து கலந்துக்கணுமா இல்லை ஆன்லைன் மூலமாக கூட எடுத்துக்கலாமா?
0: இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுவையில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கிட்டத்தட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. நெட்டப்பாக்கம், விலியனூர், மேட்டுப்பாளையம், இங்கே வம்பாக்கிரப்பாளையம்,
1: கவர்மெண்ட் ஐடிஐஸ்
0: அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அங்கே இருக்குது. காரைக்காலே இருக்குது, மாகே என பிரிவுகள் இருக்குது. இதற்கு முன்னாடி இந்த திட்டம் வந்து தனியாரால் செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ காலப்போக்கில் மத்திய அரசாங்கம் என்னென்னா இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மூலிமா நடத்தணுன்ற போக்கில் தற்சமயம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் இந்த திட்டமானது ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக நடத்தின்னு வராங்க அந்தந்த முதல்வர்களோட உதவியோடு. ஸோ நம்ம இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனர் என்னென்னா நம்ம அந்த முதல்வர்களை அணுகினா அந்த ஐடிஐயில் எந்த பயிற்சி நடக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க, அதில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திட்டத்துக்கும் வந்து வயது வரம்பு இல்லைன்றது மட்டும் இல்லாமல் படிப்பு தகுதியும் மேம்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், பிளம்பிங் கோர்ஸ் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 வகையான தொழிற்பயிற்சி பிரிவுகள் இதில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இப்போ இந்த இப்போ நடந்துருக்கிறது பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு நம் அதை ஒன்று கற்றுக் கொடுத்துன்னு இருக்கிறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக் கொடுக்குறோம், பைத்தான் லேர்னிங் கற்றுக் கொடுக்குறோம். அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கற்றுக் கொடுக்குறோம், ஏசி ரிப்பேரிங் சர்வீஸ் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் குறுகிய கால பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்குறோம். பயிற்சி முடித்தவங்க எல்லாருக்குமே வந்து மத்திய அரசாங்கத்தோட சான்றிதழ் தான் வழங்கும். நம்ம புதுச்சேரி அரசாங்கம் மத்திய அரசாங்கமே அதுக்கான பரீட்சையை வச்சு அதில் வந்து சான்றிதழ் வழங்கும். ஸோ இந்த சான்றிதழ் வழங்குறவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ணலாம், இல்லை சுயதொழில் அவங்க அதை வச்சுன்னு கூட பேங்க் மூலிமா போகலாம். ஆர் அதர்வைஸ் அவங்க விருப்பப்பட்டாங்களோ நாங்களே கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம்.
1: இப்போ இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் உதவிகரமாக இருக்குது,
0: பெரிய லெவலில் இருக்குது. இந்த திட்டத்தை நாம் சிறப்பாக செயல்படுத்தணுன்றதுனால 2021-22 பாண்டிச்சேரி வந்து இந்தியாவே முதல் மாநிலமாக தேர்ச்சி பெற்று இருக்குது இந்தியா டுடே மேகசின். ஸோ அந்த திட்டத்தை நம்ம அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்திக்கிறோம்.
1: இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறாங்க ஒரு ரொம்ப ஆர்வமாக சில இளைஞர்கள்
0: போறதுக்கு போகாம நீங்கள் டைரெக்டாகவே psds.org வந்து நீங்கள் இணைய முகவரியை அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா PMKV 4.0 உங்களை நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு ஸ்க்ரோலிங்கும் ஒயின் இருக்கும். அதில் உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணணும். நீங்கள் எந்த வயசு, உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் என்ன கல்வி தகுதி அப்படின்னு
1: போட்டு
0: விவரங்களை பதிவு பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த பிரிவில் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பயிற்சி பிரிவுன்றது நீங்கள் காமிக்கலாம். அதை காமிச்சு எழுதி விட்டிங்கனாக்கா நாங்களே அவங்கள தொடர்பு கொண்டு அந்த பயிற்சி பிரிவு தொடங்கும் போது, ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு செய்ய முடியாது, குறைஞ்சபட்சம் 30 பேர் அதுக்கு சேரணும்.
1: குறைஞ்சபட்சம் 30 பேர்
0: நாங்கள் ஒரு பயிற்சி வழங்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இப்போ நடந்துருக்கிறது நான் சொன்னேன், சைபர் செக்யூரிட்டி நடக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட் நடக்குது, ஃபீல்டு டெக்னீஷியன் ஏர் கண்டிஷனர் நடக்குது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சர்வீஸ் டெக்னீஷியன்ற பிரிவில் நடந்துருக்குது, யோகா வெல்னஸ் ட்ரைனர் நடக்குது.
1: யோகாவுக்கும்
0: பயிற்சி கொடுக்கணும்.
1: யோகா பயிற்சி எடுத்துட்டு அவங்க வேற
0: அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு கிளாஸ் வைக்கலாம்,
1: புதுச்சேரியில ரொம்ப
0: அதிகமான தேவைப்படும். ஒன்று வச்சுக்கிறோம், 3D printing operator வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய படிச்சுக்கினே போகலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன செஞ்சு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறது என்னன்னாக்கா, கேர் கீவர் அதாவது வீட்டில் இருக்கிற முதியவர்களை பராமரிக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறவங்களை பராமரிக்கிறதுக்கான ட்ரெயின்டு கேர் கீவர் இல்லை. அது மத்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு

0: 1.5 லட்சம் பேரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து
1: நோயாளிகள் பராமரிக்கிறவங்களால் முதியவர்களுக்கு
0: முதியவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க முதியவர்களை பராமரிக்கலாம், ஐசியூவில் இருக்கிறவங்களை பராமரிக்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஜிடியாட்ரிக் கேர் கீவர்னு சொல்லுவாங்க, ஹோமில் வந்து செய்கிறவங்க அவங்க வீட்டுக்கு வந்து செய்கிறவங்க. அதே ஜிடியாட்ரிக் கேர் கீவர் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்டு வெல்னஸ் கோச், இப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஹெல்த்துக்கு, இந்த கோச் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு பாண்டிச்சேரியில் கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து பரிந்துரைச்சிக்கிறாங்க. அதற்கான ஆர்டர் வந்தோடனே எல்லா ஹாஸ்பிட்டலில் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் தொடர்பு கொண்டு நம்ம அதை நடத்துறதுக்கான ப்ரொப்போசல் வந்து
1: பர்டிகுலர் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பணியாற்றுறதுக்கு தகுதி பெற்று.
0: நாங்கள் இப்போ இந்த மருத்துவமனைகளில் நாங்களே எல்லாரும் கேட்கும் போது மருத்துவமனையிலேயே வந்து இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கு.
1: பிரதம மந்திரி திறன் மேம்பாடு திட்டத்தில் ஒரு இப்போ ரொம்ப விண்ணப்பிக்கிறதுக்கான முறைகள்
0: ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பயிற்சியில் சேருவாங்க, இங்கே படிக்கிறேன் அங்கே படிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பயிற்சியில் முடிக்கும் போது வந்துனாக்கா அவங்க வேறு எந்த பயிற்சியிலும் சேர முடியாது. இது வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தாலே வெப்சைட் மூலிமா அது மானிட்டர் பண்ணப்படும். அப்போ அந்த ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து அந்த கல்வி தகுதி இருக்குது இல்லையா, நாங்கள் சொல்கிறோம்ல சிலது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நீங்கள் மேசனாக போகிறீங்கனாக்கா 8வது படிச்சிருந்தால் போதுன்னு சொல்லுவோம்,
1: குறைந்தபட்ச கல்வி.
0: ஆமாம், அதுக்கு அந்த படிப்புக்கு. இதே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி போகிறீங்கனாக்கா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேப். ஸோ அது நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். பிஎம்கேவிஒய்ன்ற நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே என்னென்ன பயிற்சி பிரிவுகள் இருக்குது, என்னென்ன பயிற்சி பிரிவு கொடுக்குறாங்கன்றது தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கான கல்வி தகுதியை உங்கள்கிட்ட இருக்கணும், ப்ளஸ் அந்த ஆதார் கார்டு ஒன்று இருக்கணும். அது இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ஒரு ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அந்த பயிற்சியில் வந்து சேரத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
1: பிஎம்கேவிஒய் அந்த இணையதளத்தை வந்து பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் வந்து அதை பார்த்துட்டு வரணும். ஒரு தடவை
0: பார்த்துட்டு வந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டினாக்கா நாங்களே வந்து உங்களுக்கு வந்து நம்பர் வேணாலும் நாங்கள் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 8300-88-356 இது வந்து ஒரு குளோபலாக ஒரு நம்பர் வச்சுக்கிறோம். குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் சரி தான், ஐடிஐ சம்மந்தப்பட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஸ்கில் ட்ரைனிங் சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பரத்தில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க ஐடிஐயில் சேரத்து எப்படி, ஐடிஐயில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க, இந்த பிஎம்கேவிஐயில் சேரத்து எப்படி, இதுக்காக எல்லா வித விளக்கத்தையும் சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதாவது விளக்க ஒன்றுனாலும் இது எல்லாமே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, psds.org அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா
1: உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்,
0: எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎம்கேவிஒய் இந்த திட்டத்தின் கீழே புதுச்சேரியில் மட்டும் எத்தனை பயிற்சி மையங்கள்
0: இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு
1: தனியார் மருத்துவமனை
0: மூலமா தான் இந்த கேர் கீவர் முதியவர்களுக்கான பாதுகாப்பு பயிற்சி அந்த வந்து அவங்க மூலமா தொடர்பு கொண்டு கொடுக்குறோம்.
1: அதாவது நம்ம பேசிக்கான பயிற்சிகள் வந்து கவர்மெண்ட் ஐடிஐ மூலமாகவும் இந்த சுகாதாரத்துறை சார்ந்த பயிற்சிகள் வந்து தனியார் மருத்துவமனைகள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே சார், இப்போ இந்த பயிற்சி மையங்கள்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ இது வரைக்குமே புதுச்சேரியில் இந்த இளைஞர்கள் இந்த பிஎம்கேவிஒய் மூலமாக எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க?
0: அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கணுன்னு நம்ம எதுக்காக தான் வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 7500 பேரை ட்ரெயின் பண்ணோம்
1: புதுச்சேரியில்
0: மட்டும் நான் சொல்லுறது. புதுச்சேரியில் மட்டும் 7500 பேர் ட்ரெயின் பண்ணி அதில் சர்டிஃபை ஆனவங்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 6800 பேர். அதில் வேலை வாங்கி கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட 78% நம்ம வேலை வாங்கி கொடுத்தோம்.
1: 75 பேர் வேலைக்கு போயிட்டாங்க.
0: அது அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க, இத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தா அதோட பெர்ஃபார்மன்ஸ்
1: இண்டிகேட்டர்
0: வேலைக்கு போகிறவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது மட்டும் கிடையாது, அவங்க வேலைக்கு போனாங்கன்றத வந்து நம்ம என்ன செய்யணும், அவங்க சேலரி ஸ்லிப்லாம் நம்ம அப்லோட் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்னன்னாக்கா நம்பர் ஒன் அவார்டு அந்த நேரத்தில் கிடைச்சிது. இப்போ வந்து மறுபடியும் இப்போ இதுலேயும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னவோ பழைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மேட்சப் பண்ணுற மாரி இப்போ நம்ம
1: புதுச்சேரியில் சிறப்பாக இப்போ செயல்பட்டு இருக்கு பிஎம்கேவிஒய்.
0: கண்டிப்பாக
1: ஓகே. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாங்க சார், தொழில்துறைகள் இப்போ வேலைவாய்ப்பு போகணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா எங்கே போவாங்க, இண்டஸ்ட்ரீஸ் போவாங்க, தொழில்துறைகளுக்கு போவாங்க. தொழில்துறைகளின் தேவை

0: ஏற்ப அந்த பயிற்சிகள் ஏதாவது மாற்றம் செய்யப்படுதா?
1: ஆமாம், அது வந்து அதாவது வெர்ஷன் 1, 2, 3 அப்படி என்பதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தது. அது வந்து நம்ம இப்போ புரிகிற மாரி சொல்லத்துனா, இப்போ நம்ம ஒரு NSQF சொல்லுவோம், நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதை வந்து 10 பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒன்றுனாக்கா நம்ம சாதாரண ஒரு 5வது வரைக்கும் படிக்கிறவங்க, 2னாக்கா 8வது படிக்கிறவங்க, 3னாக்கா 10வது 11, 4 என்பது வந்து டிகிரி, 5 என்பது ஹையர் டிகிரி. அப்போ அதை PhD வரைக்கும் அதை பிரித்து வச்சுக்கிறாங்க. முதல்ல நம்ம 1 and 2 லெவலில் கொடுத்துருந்தோம், தொழிலில் வந்து 1 and 2 லெவலில் கொடுத்துருந்தோம். இப்போ மினிமமே நம்ம 3.5 மேலே தான் கொடுக்குறோம். ட்ரைனிங் எல்லாமே அந்த லெவலில் வந்து 3.5 மேலே இருக்கக்கூடிய
0: தொழில்துறைகளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி
1: செய்கிற மாதிரி கொடுக்குறோம்.
0: ஓகே, இப்போ இந்த PMKVY திட்டம் புதுச்சேரியில் மிக சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்த இளைஞர்கள் சுயத்தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு வழங்கப்படுது?
1: அதாவது வந்து இப்போ இந்த நீங்கள் திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் கொடுக்குற சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்னாக்கா நீங்கள் எடுத்துன்னு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய லோன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறாங்க.
0: சுயத்தொழில் புரிவதற்காக
1: பண்ணுறதுக்கு அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், விமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரிங் சம்மந்தம், ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக் படித்த பசங்க வந்து
0: அதிக தேவையில்லை,
1: அவங்களாம் வந்து இதுமாதிரி படிச்சுட்டு அவங்களாம் தனியாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நானும் வந்து இதை எடுத்து போய் ஒரு வீடியோவெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கான வீடியோ வச்சு நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதை வந்து நாங்கள் எடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டே சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் போய் பேட்டி கண்டு அதில் அந்த அவங்களுடைய பெஸ்ட்
0: வெற்றி கதைகள் எல்லாம்
1: வெற்றி கதைகளை ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் வச்சுருந்துருக்குறோம். அதனால் இது ஒரு நல்ல சிறப்பு திட்டமாக தான் இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறதுக்கும் போது நாம் நம்பர் ஒன்னாக அதில் செயல்படுது,
0: சரியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது. இதன் மூலியமாக நிறைய வேலைவாய்ப்புகள் இல்லாமல் சுயத்தொழில் தொடங்குவதற்கும் அதிக வாய்ப்புகள்
1: வாய்ப்புகள்
0: வருது. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர்களோட வெற்றி கதைகள் அதில் ஏதாவது ஒன்று பகிர்ந்துக்க முடியுமா சார்?
1: இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த தவளகுப்பம் ஏரியாவில் ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மிஷின் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு,
0: தையல்
1: மிஷின் ஒன்றும் கிடச்சிது. அந்த ஏதோ ஒரு MLA அவங்களோட நிதியிலேருந்து அவங்க வாங்கி கிடச்சிது. பட் அவங்களுக்கு தைக்க தெரியல ஆனால், ஸோ தைக்க தெரியலனோடனே என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் தைக்கிறதுக்கான விஷயத்தை வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். தவளகுப்பத்தில் ஒரு ப்ரைவேட் இது மேலே கொடுத்தோம். அதில் வந்து அவங்க கற்றுக்குன்னு அவங்க வந்து வந்து அந்த ஏரியாவிலே இப்போ ஒரு கடை போட்டாங்க. அந்த கடை போட்டு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் அவங்க பொண்ணும் சேர்ந்து இப்போ தைச்சி அதில் வந்து சுயமாக அவங்க நடத்தி அதை வந்து நாங்கள் போய் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ரெக்கார்ட் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம் நாங்கள். அந்த
0: பொருளாதார அளவிலையும்
1: முன்னேற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க யாரும் இல்லாமல் யாரோடைய இந்த திட்டத்தோட முழு நோக்கமே என்னன்னு கேட்டால், யாரையும் சார்ந்து வாழாமல் உங்களுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்னு சொல்கிறக்கூடிய அந்த பிரின்சிபலில் தான் இது ஆரம்பிச்சுது. இதை தான் படிக்கணும்னு கிடையாது, நான் மேசன் கற்றுக் கொடுக்குறதாலும் கற்றுக் கொடுக்கலாம், பைத்தான் படிக்கிறதாலும் படிக்கலாம், கோடிங் வேணாலும் செய்யலாம். ஸோ ஆரம்ப நிலையிலேருந்து PhD லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரைனிங்கும் கற்றுத்தராங்க. ஸோ மாணவர்களுடைய தேவைகள் தகுந்த மாதிரி நாங்கள் செக்ரிகேட் பண்ணி
0: விருப்பப்படுறாங்களோ
1: அதை செஞ்சு தரோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது மூலமா நம்ம வந்து சிறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். நம்ம மத்திய சிறையில் இருக்கிறவங்களுக்கு
0: சிறை கைதிகளுக்கு
1: ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி கொடுத்தோம் திருநங்கைகளுக்கு. அதே மாதிரி நாங்கள் இதுமாரி அழகுகலை பயிற்சி வந்து கொடுத்தோம். அது அவங்களுக்கு ஒரு
0: 20 அவங்களும் ஆர்வமாக வந்து
1: கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். அந்த மாதிரி
0: புதுச்சேரியில் இப்போ பல்வேறு தரப்பு மக்கள், இளைஞர்கள் மட்டும் இல்லாமல்
1: எல்லா மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி தான். அதனால தான் இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேரியரோ ஏஜ் பேரியரோ இல்லாத கோர்ஸ். இது
0: தங்களை வந்து
1: எப்போ வேணாலும்
0: வளர்த்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு வெற்றி கதையை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த PMKVY இந்த திட்டங்களில் வந்து பயிற்சிகள்லாம் முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்க வேலை வாய்ப்புகளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் சுயத்தொழில் நடக்கணும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சுயத்தொழிலுக்கு பேங்க் லோன் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு கனெக்டிவிட்டி பண்ணி கொடுக்கணும், இல்லை இண்டஸ்ட்ரியோட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் அமைச்சு கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு இன்டர்வியூக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் எப்படி பண்ணி கொடுக்கணும்?
1: நீங்கள் ஐடிஐயில் படித்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா PMKVY படித்த மாணவர்களாக இருந்தால் யாரும் வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஐடிஐயில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ 42 கம்பெனி வந்தாங்க. எங்கள் கிட்ட இருக்கிற அந்த எல்லா பசங்களும், அதாவது எந்தெந்த ஐடிஐனா மேட்டுப்பாளையம் ஐடிஐ கலந்துக்கினாங்க, நெட்டப்பாக்கம் ஐடிஐ கலந்துக்கினாங்க. ஒரு ஒரு பசங்களுக்கும் 2-3 கம்பெனிலேருந்து ஆஃபர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 240 பேர் கேட்டாங்க. ஆனால் மொத்தம் இந்த மாணவர்கள் எங்கிட்ட 120 தான். எல்லாருமே ஒரு ஒரு கம்பெனியும் ரெண்டு ஆஃபர் வாங்கிடும். அவள் எது பெட்டர் ஆஃபரோ அது மாதிரி போகிற மாதிரி இருக்கும்.
0: பசங்க தேர்ந்தெடுத்து
1: குறைஞ்சபட்சம் 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க.
0: 20,000
1: சம்பளம். ஸோ இப்போ இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா தொழிலையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆனால் ஐடிலையும் இல்லை ட்ரைனிங் வந்து அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறது
0: தேவைப்படக்கூடிய
1: ஆமாம். பிளம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு கார்பெண்டர் ரீப்ளேஸ்

0: கண்டிப்பாக
1: கஷ்டம். ஒரு கார் மெக்கானிக்க ரீப்ளேஸ் பண்ணது கஷ்டம், ஒரு பஞ்சர் ஓட்டுறவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் வந்து கஷ்டம்ன்றதுனால இதை படிக்கிறவங்களுக்கு எதிர்காலம் நிச்சயம் இருக்குதுன்னு நான்
0: சொல்லிக்கிறேன். சரிங்க சார், இப்போ நம்ம இளைஞர்கள்னு ஜென்ரலாக நம்ம பேசுகிறத விட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்போ கிராமப்புறத்தில் இருக்க இளைஞர்கள், இவங்களுக்கு இந்த பிஎம்கேவிஒய் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு?
1: இந்த பிஎம்கேவி வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பேட்ச் இருக்கிறாங்கன்னா 30 பேருமே பெண்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு திட்டத்தை
0: ஏற்படுத்தங்களுக்கு தனியாக
1: தண்டியாக இருக்கும். ஸோ அதில் முதல் கட்டமாக நம்ம என்ன செஞ்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, உழவர்கரை மகளிர் வந்து அந்த கான்ஃபெடரேஷனோட தலைவி அவங்க உமா மகேஸ்வரின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கிறோம், எங்களுக்கு இதில் வந்து பயிற்சி வேணும், எங்களால் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வண்டி ஓட்ட முடியல, நாங்கள் வண்டி 2-வீலர் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இதில் வந்து ஓட்டுநர் பயிற்சி அப்படின்னு ஒரு இருக்குது, அது பெண்களுக்கு மட்டும் அந்த ஓட்டுநர் பயிற்சி ஆட்டோவும் ப்ளஸ்ஸு 2-வீலர் கற்றுக் கொடுக்கலாம். அப்போ லைசன்ஸ் எடுக்கிறது மட்டும் அவங்க பார்த்துக்கினா அந்த பயிற்சி கற்றுக் கொடுக்க சேர்த்து. அப்போ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கு மட்டும்தான், மகளிர் சுயஉதவிக்குழு துணையோட இந்த பயிற்சியை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு
0: பிஎம்கேவிஒய் வந்து பெண்களுக்குன்னு தனியாக அந்த திட்டங்கள்
1: 4.0 அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறோம்.
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி எந்த மாதிரியான பயிற்சி?
1: இதிலே அவங்க சேர்ந்துருக்கலாம். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு திறன் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுலையோ ஒரு இப்போ செல்ஃபோன் டெக்னீஷியன் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நாங்கள்
0: அவங்களால பண்ணக்கூடிய
1: விஷயங்களை அதை செஞ்சு கொடுக்குறோம்.
0: இப்போ கிராமப்புறங்கள்லையும் இந்த பிஎம் கேவிஒய் நல்லா ரீச் ஆயிருக்கா சார்?
1: கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டப்பாக்கத்தில் இருக்குது, நெட்டப்பாக்கம் ஒரு கிராமம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. நெட்டப்பாக்கம் ஐடிஐயில்
0: கிராமப்புற இளைஞர்கள்
1: அந்த வில்லின் ஒரு பகலையும் ஐடிஐலையும் போயின்னு இருக்குது. இப்போ நீங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னா திருமலராயன்பட்டினம் என்பது கொஞ்சம் காரைக்கால் தள்ளி இருக்கிற இடம், ஸோ அங்கேயும் நடந்து நிற்குது. மாகே ஏனம் அந்த மாதிரி நம்ம டவுனில் மட்டும் வைக்கல, எதுவுமே டவுனில் இருக்கிறது எல்லாத்தையும் கிராமப்புறங்களையும் இந்த
0: ஐடிஐ மாணவர்கள் பயன்படுத்த கிராமப்புறங்களே மையங்கள்
1: இருக்குது.
0: சரிங்க சார், இப்போ இளைஞர்களுக்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து ஏதோ ஒரு சம் தடைகள் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த பிஎம்கேவிஒய் மூலிமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதான் இளைஞர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துமே உங்களுடைய பயோடேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களை வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கேட்குனா
0: அடிஷ்னல்
1: அடிஷ்னலாக ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், எனக்கு நான் வந்து இந்தமாரி
0: சைபர் செக்யூரிட்டியோ
1: ஒரு டேட்டா அனாலிட்டிக்கோ நான் படிக்க விரும்புகிறேன், எனக்கு 3-4 மாதத்துக்கு நான் தயார் பண்ணி கொடுங்கனாக்கா நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் எங்களை தான்.
0: பிஎம்கேவிஒய்
1: எங்களோட வெப்சைட் உள்ளே போங்க, psds.org போடுங்க, நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண 1 மாதத்துக்குள்ளே நாங்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்வோம், நீங்கள் அந்த எந்த பக்கத்து சென்டரில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் படிச்சிக்கலாம்.
0: ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போது இந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு கம்பெனிலையோ இல்லை வேறு ஏதாவது சுயத்தொழில் கூட பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கும் இந்த திறன் மேம்பாட்டில் வந்து நான் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான நேரங்கள் சில இதெல்லாம் மாறுபடும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க?
1: இப்போ நீங்கள் ஒரு ஏற்கனவே நீங்கள் ஸ்கில்லாக இருப்பீங்க, நான் எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறதுனாக்கா ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு கார்பெண்டராக இருக்கிறார், அவர் வந்து அவர் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், அப்ஸ்கில்
0: பண்ண புதுசாக
1: அப்போ டெக்னாலஜி உள்ள எடுத்து வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். அதுமாரி பிளம்பர் இருப்பார், அவர் தன்னை அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், ஸ்கில் என்பது அப்ஸ்கில் சேர்ந்து தான் சொல்லணும், ரீஸ்கில் அப்ஸ்கில் எல்லாம் சேர்ந்து தான் வருது. ஸோ தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு எந்த கருவிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதுக்கான விஷயங்களையும் வச்சு நாங்கள் என்ன செஞ்சுக்கணும் அதை வந்து கற்றுத்தரோம். ஆனால் அதை வந்து என்னென்னு கற்று தரோன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா அதுவும் ஒரு ஸ்கீம் தான், மத்திய அரசோட ஸ்கீம், அதில் நாங்கள் வந்து என்னென்னு கேட்கலாம் இந்த மாதிரி இருக்கிற ஐடென்டிஃபை ஒரு 26 வகையான தொழில்களை ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கிறவங்களும் அப்ஸ்கில் பண்ணி கொடுக்குறோம்,
0: அவங்களோட தகுதியை
1: மேம்படுத்தி கொடுத்து.
0: இந்திய இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த பிஎம்கேவிஒய் திட்டத்திலோட எதிர்கால நோக்கம்,
1: இதோட எதிர்கால நோக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அடுத்த லெவல் இப்போ வந்து பிஎம்கேவிஒய் மூலிமா வெளிநாடுகள் ஆஸ்திரேலியா, ஜப்பான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு இந்த திறன் மேம்படுத்தி இளைஞர்களை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு
0: வெளிநாட்டு வேலைவாய்ப்பு
1: இப்போ அதற்கான லிஸ்ட்டு வாங்கி பாண்டிச்சேரியிலேருந்து இஸ்ரேல் இப்போ ரைட் நவு நடந்துருக்குது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட்டு இந்திய அரசாங்கம் இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களையும் இதில் ட்ரெயின் பண்ணி அந்த மொழியை கற்றுக் கொடுத்து அங்கே அனுப்புறதுக்கான திட்டத்தது, நமக்கு அதுக்கான ஓப்பனிங் வந்துருக்குது, நம்ம மாணவர்களோட லிஸ்ட்டு அவங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னாக்கா ட்ரெயின் பண்ணி மாணவர்களை வெளிநாடுகளுக்கு இந்த திறன் பயிற்சி பெற்றவங்களை அனுப்புறது என்பது தான் அடுத்த லெவல் கொண்டு போகிற திட்டமாக இருக்குது.
0: பிஎம்கேவிஒய் திட்டத்தை பற்றி மிக அழகாக ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகாக சொன்னீங்க சார். இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார்.
1: அனைவருக்கும் நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக

0: கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. வளமான வாழ்க்கைக்கு திறன் மேம்பாடு குறித்து புதுச்சேரி திறன் மேம்பாட்டு கழகத்தின் இயக்குநர் திரு சரவணன் பங்கு பெற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் எம் சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். கடவுச்சீட்டு வழங்கும் சேவை விரைவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதால் அது தற்போது முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர மண்டல கடவுச்சீட்டு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் கடவுச்சீட்டு சேவை கிடைக்கிறது என்று கூறினார்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். கடவுச்சீட்டு வழங்கும் சேவை விரைவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதால் அது தற்போது முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர மண்டல கடவுச்சீட்டு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் கடவுச்சீட்டு சேவை கிடைக்கிறது என்று கூறினார். 12வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் உடவியல் துறை தலைவர் டாக்டர் உமாகுமார் செய்தியாளரிடம் பேசுகையில், மருந்துகளுடன் சேர்ந்து யோகா பற்றி செய்வது மூட்டு வலிக்கு சிகிச்சைக்கு சிறந்த பலனை தரும் என்று கூறினார். இந்திய கடற்படைக்காக 1.25 மெகாவாட் திறன் கொண்ட 12 மரைன் கேஸ் டர்பைன் ஜெனரேட்டர்களை வாங்குவதற்காக புனேவைச் சேர்ந்த பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் நிறுவனத்துடன் 425 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களின் ஒரு பகுதியாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை மாலை 4 மணிக்கு பூரணாசிங்கப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் துவக்கி வைக்கவுள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று அரசின் திட்டங்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணாத்திடல் புறநமைக்கப்பட்ட வணிக வளாக கடைகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரிய வியாபாரிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் திரு ஸ்ரீஜித், நகராட்சி வருவாய் அதிகாரி திரு பிரபாகரன், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:07. இனி கேட்கலாம் தேன்மழை.

காற்றோடு கலந்திடும் காதல் மொழி நம் காதுகளுக்கு இனிமை தந்திடும். தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் வீர திருமகன் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரலில்

மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியது.

மெல்லிய ஓசை, இதமான காற்று, வரிவரியாய் அலைகள், ரசிப்போம் கடலின் மௌனத்தில் ஒலிக்கவிருக்கும் குரல்கள். TM சௌந்தரராஜன், P சுஷிலா பாடிய பாடல். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:17. 4 நொடி. தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் மரகதம் திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு பாடிய பாடல்.

கனத்த இரவில் உன் கவிதைகளோடு என் காதுகளில் பட்டாம்பூச்சியின் ரீங்காரமாய் ஒலிக்கவிருக்கும் மனதை வருடும் பாடல். பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா, பி. சுஷிலா குரல்களில்.

ஒலித்த பாடலுடன் தேன்மொழி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவையொட்டி பல்வேறு கருட்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுச்சேரி புதுடெல்லி செய்திப்பிரிவை ஒலிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:03. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தீவன பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி அவர்கள் குறித்து சிற்றுரை வழங்குகிறார் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோக பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால், சென்னை அஞ்சல். ஒன்பது மணிக்கு அரங்கிசை ஜானகி ராமானுஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வாயிலின். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதகம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு சொற்கள் கற்களானால் நெறிப்படுத்துபவர் முரளிதரன். 12:00 துலாக்குள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை தாடோப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவற்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாடம் கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் ஆர் வெங்கடராமன் அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:35 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாராகேஷ்வரில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் 23வது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சியின் வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:00 இளைய பாரதம் நேரலையில் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் விளக்கம். பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 8:35 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத

இசை நிகழ்ச்சி. இதில் விவேக் கார்மேக அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி இந்தூர் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆக நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.